நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 4 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் பகுதாரி.

0: இதுவரை வலம் வந்தது பகுதாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை 3 அதிகாரம் 4 குறட்பா.

அறிவு என்னும் அங்குசத்தால் ஐம்புலன்களாகிய ஐந்து யானைகளையும் அடக்கி ஆள்பவனே மேலானதாகிய முத்தியை அடைவதற்கு ஏற்றவனாவான்.

0: வைத்து குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 கால்நடை நமக்கு தோழனம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் காலாவதி தேதி குறித்த தொகுப்போடு வரும் டெக் பைக், தொடர்ந்து சேவை செய்திகள், மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இதய நோய்களும் தீர்வுகளும். இதய நோய் நிபுணர் டாக்டர் என் கணேஷ் அவர்கள் பங்கேற்பிருக்கும் நீரலை நிகழ்ச்சி. 10 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், மெல்ல திறந்தது கதவு, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று என்றும் இனியவை. 1 வசந்தன் கோவின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று வெள்ளாடுகளில் அக ஒட்டுணி தாக்கமும் அவற்றை தடுக்கும் முறைகளும் குறித்த நீர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி தமிழம் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் டி.இ. மாரியப்பா குழுவினர். மூன்று மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல். 4 சந்தீஸ் டூ சோல்ஜர்ஸ். 5 பொன் மாலை. 6 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா. யோகா பயிற்றுனர் பி. பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 6:40 இரு அலைவரிசைகளிலும் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனைக்கு இடையே 7:00 திருவாரூர் மாவட்ட செய்திமடல், 7:15 தமிழில் செய்திகள், 9 ஆங்கில செய்திகள் கேட்கலாம். இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம்.

சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காலைமணி 8:45 வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ், டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர் பங்கேற்கும் நேர்முகம் 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்கள் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். காலைமணி 10:45 ஓடி விளையாடு. பூப்பந்தாட்ட வீராங்கனை வி ஹரணிஸ்ரீ அவர்களுடன் ஒரு சந்திப்பு. முற்பகல் 11 தீன் சிந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரலில் ஆர் ஆதித்யரங்கன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். மாலைமணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் வர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இனி தொடர்வது.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 தினடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வெளி தளத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்வது பாரதி பண்.

0: Four day test matches of the series will be played at the same venue. Dhruv Jurel leads the India A side. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur led women in blue are currently placed second in the group, while Bangladesh are placed fourth due to lower net run rate. And Hockey India has announced the 24-member Indian Junior Women's Squad for the Exposure Tour of the United Kingdom from 5th to 14th of next month. Under its new coach Tim White, the team will play 7 matches across Scotland and England as part of its preparations for the upcoming international competitions, including the Junior Asia Cup. The young squad will be led by Captain Khaidam Shelema Janu. During the 9-day exposure tour, Indian team will play 2 matches against Scotland senior women's team and matches against junior sides from US, England and Belgium. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: இன்று நம்முடைய உணவு வகைகளும் தின்பண்டங்களும் முற்றிலும் உலகமயமாகிவிட்டன. வாழ்க்கையை வாழ்வதற்கே விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்ப்பது வாழ்க்கைக்கு தேவைதான். அப்போதுதான் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை குறை கூறுதலும் அவற்றை தவிர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழலவிட்டால் தமிழ்நாட்டு உணவு வகைகளில் பிற மாநில உணவு வகைகள் வந்து சேர்ந்ததும் இந்திய உணவு வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ் கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம் பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெயும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள் ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ்பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும்.

0: இதன் மூலம் உணவு, இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVPக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வாழ்வில் நமக்கு வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் நம் மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்வதன் மூலம் தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகள் நம்மை நெருங்காமல் பார்த்து கொள்ள முடியும். பிறகு நம் இலக்கையை நோக்கி செல்ல பாதைகள் எளிதாக இருக்கும். இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழ திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகும். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் சந்திரிகா மல்லிகா குரல்களில்.

0: நம்மால் ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு முடிவை பற்றி கனவு காண முடியும் என்றால் அதை நாம நிச்சயமாக செய்து காட்டவும் முடியும். தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இந்த மாத கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் ஏஆர் ஷேக் முகமது குரலில்.
1: மனக்குறை தீர மருந்தொன்று தருகின்ற மருத்துவ சாலை இது. அனைவருக்கும் பொதுவாக அருமணம் பரப்பிடும் ஆன்மீக சோலை இது. எல்லா மனிதர்களும் வாருங்கள், எது தேவை என்று

அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதிலும், எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதிலும் இருக்கிறது. தெய்வீக மனம் கமழும் ஆன்மீக கீதங்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் சித்ரா என் லத்திகா டி கௌசல்யா குரல்களில்.

கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். தஞ்சாவூர் மாவட்டம் அண்ணப்பன்பேட்டை காசி விஸ்வநாதர் ஆலய மகாகும்பாபிஷேக விழாவில் இன்று காலை மணி 7:30 நான்காம் கால யாகசாலை பூஜை, 9 பூரணாகிதி தீபாராதனை, 10:30 மேல் பொன்னியம்மன் ஆலயம் உடையார் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெறும். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. இப்போ ஆங்காங்கே சில மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இனி வரும் காலமும் மழைக்காலமா இருக்கிறதுனால கால்நடை வளர்க்கிறவங்க கால்நடைகளை பராமரிக்கிறதுல சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில மழைக்காலங்கள்ல மாடுகளை பராமரிக்க சில ஆலோசனைகளை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இ கலைச்செல்வன் அவர்கள்.
2: கால்நடைகள் வந்து மழைக்காலங்களில் பராமரிப்பு அப்படிங்கிறது முதல்ல நமக்கு நினைவு கர்றது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட தொழுவோம். தொழுவம் வந்து தண்ணீர் தேங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி தேங்கினது அப்படின்னா அதில் நுண்கிருமிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது கொசு முட்டையிட்டு கொசுக்களோட உற்பத்தியும் அதிகம். வெயில் காலங்களை பார்க்கறத விட மழைக்காலங்களில் கொசுக்களோட உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் நீர்நிலைகள் தேங்குவது தான். மாட்டு சிறுநீர் அது கூட சேர்ந்து நம்ம கழுவுற தண்ணி மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு தொழுவத்தில் இல்லை மாட்டு கொட்டைகளில் நிற்கிறது தான் முக்கிய காரணம். இப்போ இது நிற்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அந்த குழாம்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கும். அப்போ குழாம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கீழே கொஞ்சம் மென்மையான பகுதி. இப்போ அந்த இடத்துல மேச்சரில் எங்கேயாவது போயிட்டு காயங்கள் ஏற்பட்டுதுன்னா அந்த தண்ணியில் நிற்கிறதுனால தண்ணியிலிருந்து நுண்கிருமிகள் வந்து உள்ளே ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் வந்து சீல் கட்டி வர்றது, காலில் வந்து வெடிப்பு வர்றது, அது மூலமாக உணவு உண்ணாமை, அதுக்கப்புறம் செப்டிக் ஆகிடும். அப்போ இது வந்து ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நுண்கிருமிகளில் முக்கியமாக கொசுக்கள் வந்து உற்பத்தி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கொசுக்கள் உற்பத்தி வர்றதுனால கொசு வந்து மாட்டை கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மாட்டை கடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா வாலில் இது தொடர்ந்து அடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உணவு உண்றதுக்கு பதிலாக கொசுக்களை நகர்த்துறதுக்கு மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவு உண்ணாமல் போயிடும். அப்போ வந்து மாடுகள் வந்து மெலிஞ்சிக்கிட்டே போகும், தீவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கொசுக்களை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாழை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ சரியான அளவில் உணவு உண்ண முடியாது. அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு அலர்ஜி. அந்த அலர்ஜினால் என்னாகும், பாலோட இது குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு சில நோய் கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு இருந்து நமக்கு பரவ ஆரம்பிக்கும். இப்போ மனிதர்களை நமக்கு மலேரியா வர மாதிரி, இதுக்குமே ஒரு சில நோய் கிருமிகள் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களின் மூலமாக பரவும். அப்போ கொசுக்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்போ முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தொழுவத்தை சுத்தமாக வச்சுக்கணும், நீர் தங்காமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது நீர் தங்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வள வள வளன்னு டைல்ஸ் கல் போடுற மாதிரி மாட்டு தொழுகத்தை வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம வச்சுருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி நிற்காது, ஆனால் மாட்டோட கால் வந்து வலிக்கு விட்டுறோம், சறுக்கி விட்டுறோம். அப்போ சறுக்கி விடுறப்ப எதிர்பாராதமாக கீழே விழுறப்ப எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்போ ஒரு தரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவழுப்பாக இல்லாமையும் நீர்நிலை தங்காமையும் இருக்கிற மாதிரி மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து முக்கியமான சாத்தியக்கூறு. ரெண்டாவது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா மேலே கூரைகள் வந்து ஒழுவாகாமல் பார்த்துக்கணும், அது ரெண்டாவது. ஏன்னா மாட்டோட சருமத்து மேலே விழுது அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் நுண்கிருமிகளோட தாக்கம் அதிகமாகிடும். அப்போ வந்து சரும நோய்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ரெண்டு காரணிகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வெளியில் நீங்கள் ஓட்டிக்கிட்டு போகிறப்ப அப்போ தான் வந்து நுண்கிருமிகள் எல்லாமே வளர்ந்துக்கிட்டு வரும். அப்போ வந்து சரியான முறையில் பூச்சி மருந்து கொடுத்துருக்கணும். பூச்சி மருந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா வயல்வெளிகளில் புதுசாக முளைக்கிற புல்லுல எல்லாமே நுண்கிருமிகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும், பூச்சிகளோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இது போய் மேயறப்போ என்னாகும், குடலில் வந்து குடற்புழுக்கள் வந்து அதிகமாக சேர்ந்து இதோட சத்து அனைத்தையும் வந்து நுண்கிருமிகள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ மாடு வந்து இளைச்சிக்கிட்டே போவோம், பால் குறைக்கிற தன்மை

0: குறைஞ்சிரும். அப்போ மழைக்காலங்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி இல்லை மழைக்காலங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கால்நடை உதவி மருத்துவரையோ கால்நடை மருந்தகத்தையோ அல்லது கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சேலத்தையோ அணுகி சரியான குடற்புழு நீக்க மருந்தை வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து தண்ணி நீக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கன்று ஈன்ற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்று குட்டிகளை தொப்புள் குடியில் வந்து காயங்கள் இருக்கும், கன்று ஈன்ற ஒரு 10 நாட்கள் வரையும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சுத்தமாக இருக்கிற வேஷ்டியோ ஒரு துணியையோ வந்து மருத்துவ உபகரணம் கொண்டு அந்த இடத்த தொடச்சிட்டு மேலே நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே வந்து டிடி அப்படிங்கிற டெட்டனஸ் எதிர்ப்பு மருந்தை நீங்கள் கொடுக்கணும். எதிர்ப்பு மருந்தை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த விரைப்பு ஜன்னி நோய் வந்து வராமல் பாதுகாக்க முடியும். இதெல்லாம் வந்து முக்கிய காரணிகள் இந்த மழைக்காலங்களில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப. மழைக்காலங்களில் வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா சரும நோய்கள் வரலாம். சரும நோய்கள் வர்றதுக்கு முக்கியமாக வந்து சரியான பராமரிப்பு இல்லாத ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும். அப்போ முறையாக வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரையோ மருந்தகத்தையோ நீங்கள் அணுகி சரியான ஆலோசனை பெற்று அதன் மூலம் நீங்கள் வந்து சரி செய்ய முடியும். நீங்களே வந்து தோல் ஊசியோ இல்லை மற்ற காரணிகளோ இல்லை மற்ற மருந்துகளோ நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அது தவறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சில சமயம் மாடுகள் உயிரிழப்புக்கே கூட காரணிகளாக ஏற்படும். முக்கியமாக அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பால். பாலில் வந்து பார்த்திங்கன்னா மழை ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நுண்கிருமிகளோட தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ என்னென்னா மடியிலையுமே பார்த்திங்கன்னா அந்த நுண்கிருமிகள் நீங்கள் பாலை கறந்து முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த துளை வழியாக நுண்கிருமிகள் உள்ளே போயிட்டு மடி வீக்க நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். காரணம் என்னென்னா அந்த ஈரப்பதத்துலேயே வந்து அந்த இடத்துல நிறைய நுண்கிருமிகள் இருக்கும். நீங்கள் பாலை கறந்து முடித்த உடனே உடனே வந்து மாடு வந்து கீழே படுத்துக்கிறது இல்லை ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல படுத்துறது. அப்போ படுத்தவுடனே என்னவோ அந்த நுண்கிருமிகள் வந்து அந்த மடியில் இருக்கிற காம்பு துளைகளின் வழியாக உள்ளே போயிட்டு பால் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். வெளியில் அப்படியே பாலை காய்ச்சாமல் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதே மாதிரி இப்போ மடிக்குள்ளே இந்த நுண்கிருமிகள் போயிடுச்சு அப்படின்னா உடனடியாக வந்து சீக்கிரம் வந்து அந்த பால் வந்து தன்மை கெட்டு போயிடும். மடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்க நிலைக்கு போயிடும். அந்த மடியை வந்து ஒரு சில சமயம் செயல்பாட்டை இழந்துடும். சரியான முறையில் உடனடியாக அதுக்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளலை அப்படின்னா உங்களுக்கு அந்த மடியே வந்து நம்ம இழக்க நேரிடும். அதனால் என்னென்னா பால் கறந்த உடனே மாட்டை வந்து உடனே படுக்க வைக்கக்கூடாது. பால் கறந்த உடனே வந்து தீவனங்களை வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க. பசுந்தீவனம் இல்லை வேறு ஏதாவது தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மாடு நின்றுக்கிட்டே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இது தவிர்க்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் பால் கறக்குறீங்க அப்படின்னா அதை வந்து சரியான முறையில் பாலை கறக்கணும். நீங்கள் வந்து கையில் நகத்தையோ இது எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டு சுத்தமான தண்ணியில் நம்ம கையில் நல்லா கழுவிடணும். மடியும் நல்லா கழுவிடணும். கழுவி முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பால் கறக்கவே ஆரம்பிக்கணும். நம்ம கைகளில் வந்து சுத்தமின்மை இல்லை நம்ம கையில் நகத்துங்கள் அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம பால் கறக்கிறப்ப ஒரு சில சமயம் வந்து தவறுதலாக காயங்கள் ஏற்படலாம் அந்த மடியில். அந்த காயத்தின் மூலமாக திரும்ப உங்கள் நுண்கிருமிகள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு மடி வீக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து சுத்தமாக கை கால்களை வச்சுருக்கணும். ரெண்டாவது, மடியை சுத்தமாக வச்சுருக்கணும். மூணாவது, கட்டுத்தரையை சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த மூணு இடத்துல நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தீங்கனாவே உங்களுக்கு மடி வீக்கத்தோட தாக்கத்தை வந்து வெகு அளவில் குறைச்சிட முடியும். 97 87 10 47 65 என்ற மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான ஆலோசனை வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை மாடுகளை பராமரிக்க பணியாளர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இ. கலைச்செல்வன் அவர்கள். இவரது அழைப்பேசி எண் 97 87 10 47 65. கால்நடை நமக்கு தோழனம்மா, அதை காத்திட செல்வம் சேரும் அம்மா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாளை பருத்திக்கான முன்னோடி திட்டம் உழவர் பெருவிழா நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் உயர் அடர்த்தி பருத்தி சாகுபடி தொடர்பான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அதோடு பருத்தி சாகுபடியில் மகசூல் மற்றும் வருமானத்தை அதிகரிக்கும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்தும் விளக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இத்திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரும் முன்னோடி பருத்தி விவசாயிகள் கௌரவிக்கப்பட உள்ளார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னணி நிறுவனங்களின் தொழில்நுட்ப அரங்குகள் மற்றும் கண்காட்சிகள் அமைக்கப்பட உள்ளன. எனவே விவசாயிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு மாத வயதுடைய அசில் கோழி குஞ்சுகள்

விற்பனைக்கு உள்ளன. ஒரு கோழி குஞ்சின் விலை 125 ரூபாய். தேவைப்படுவோர் மேலும் தகவலுக்கு 0431 என்ற முன்னிணைப்போடு 233-17-15 என் மீண்டும் ஒருமுறை 0431-233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்ட போது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டி

0: உள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷ வாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின்போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய

0: அவர் 1664664 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் அறிமுகமான காலகட்டம். டெஸ்ட் போட்டிகளை வானொலியின் வர்ணனையில் கேட்டு சிலிர்த்த தேசத்திற்கு விறுவிறுப்பான ஒருநாள் உலக போட்டி என்றால் கேட்கவும் வேண்டுமா? பெருநகரங்களில் தேசிய தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் மிகவும் பிரபலமாகி வீடுகள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்த சமூக நெருக்க காலம். கபில் தேவ் தலைமையில் இந்திய அணியின் வெற்றிக்காக ரசிகர்களின் நகம் கடிக்க வைத்த பரபரப்பான தருணம்.
4: Not so good. Beautifully caught. He's hit that away to within 15 yards of the boundary, and the Indian skipper has done a tremendous job to get back there. Marvellous running catch.
5: And that's out. Yes, it's all over this time. 140 all out West Indies. India race into the pavilion with the Prudential Cup players.
3: லார்ட்ஸ் மைதானத்தில் 1983 இந்திய கிரிக்கெட் அணி தனது முதல் உலகக்கோப்பையை கைப்பற்றிய நாள் இன்று. பாப்பிசை மன்னன் மைக்கேல் ஜாக்சனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2009. பாடல், இசை, அதற்கேற்றாற்போல் நடனம், இடையிடையே நடிப்பு என அனைத்து திறமையையும் கலந்து பாப் என்ற புதிய உலகை படைத்தவர். தொடங்கியவுடனே வெற்றி கிடைக்கவில்லை இவருக்கு. முதல் ஆல்பம் வெளிவந்த 10 ஆண்டுகள் கழித்து த்ரில்லர் வெளியான பின்புதான் உலகம் திரும்பி பார்த்தது.

இன்றுவரை உலகில் அதிகம் விற்கப்பட்டு கின்னஸில் இடம் பிடித்த இசை ஆல்பம் இது. டேஞ்சரஸ் இன்வின்சிபிள் மைக்கேல் ஜாக்சனின் புகழ்பெற்ற இசை தொகுப்புகளில் சில. பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி வைஸ்ராயும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலுமான ஜார்ஜ் மவுண்ட்பேட்டன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1900. நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் சுஜேதா கிருபலானி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1908. மகாத்மா காந்தியை தன் வழிகாட்டியாக ஏற்றவர். சுதந்திர திருநாளன்று அரசியல் நிர்ணய சபையின் சிறப்பு அமர்வில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர். சுயநலமற்ற சமூக சேவகி சுஜேதா கிருபலானியின் சேமிப்பு அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்காக லோக் கல்யாண் சமிதி எனும் அமைப்பில் சேர்க்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் விஸ்வநாத் பிரதாப் சிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. அரச குடும்பம், செல்வாக்கான வாழ்வு என்று இருந்தவரை வினோபா பாவேயின் பூமிதான இயக்கத்தின் செயல்பாடு பெரிதும் ஈர்த்தது. தனது சொந்த நிலங்களை பூமிதான இயக்கத்துக்கு தானமாக வழங்கியவர். பிரதமர் பதவியை விட முக்கியமானது தேசத்தின் ஒற்றுமை என முழங்கிய வி.பி. சிங் தான் ஆட்சி செய்த 11 மாதங்களில் இந்திய அரசியலில் தன்னிகரற்றவர் என்ற பெயரை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்கில் போரில் எதிரிகளை

0: நடுங்க வைத்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975 கார்கில் போரின் போது கலுபார் மலைப்பகுதியை கைப்பற்றும் பணி இவருக்கு ஒதுக்கப்பட்டது. தனது படை வீரர்களுடன் வேகமாக முன்னேறிச் சென்ற போது எதிரிகளின் குண்டுகள் இவரின் உடலை துளைத்தன. இருப்பினும் அவர்களின் பதுங்கு குழிகளை கையெறி குண்டுகள் மூலம் தூள் தூளாக்கினார். சர்வீசஸ் செலக்ஷன் போர்ட் நேர்முகத்தில் எதற்காக இராணுவத்தில் இணைய விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு பரம்வீர் சக்ரா விருது வாங்க விரும்புகிறேன் என பதிலளித்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டேவிற்கு இறப்பிற்கு பின் பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. பிரபல நாவலாசிரியர் ஜார்ஜ் ஆர்வெல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1903 சமூக அநீதிகளுக்கு எதிரான சீற்றம் இவரது படைப்புகளில் எதிரொலித்தன. இவர் தனது போர் அனுபவங்களை அனிமல் ஃபார்ம் என்ற நாவலாக வடித்தார். எழுத்தாளர் யான் மார்ட்டல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1963 லைஃப் ஆஃப் பை புனைவு இவருக்கு மேன் புக்கர் பரிசை தர வைத்தது. இந்த நூல் லைஃப் ஆஃப் பை என்ற பெயரில் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டு 4 ஆஸ்கார் விருதுகளை வென்றது.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.

நேற்றைய கவலைகளை மறந்து இன்றைய வெற்றியை நோக்கி புன்னகையுடன் இந்த நாளை தொடங்குவோம் என்ற சிந்தனையோடு மலர்கிறது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். நாம தினமும் காலையில கண் விழித்ததும் எடுத்து பயன்படுத்தக்கூடிய தூரிகை தொடங்கி இரவு களைப்பில் சாய்ந்து கொள்ளும் தலையணை வரை நாம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு ரகசிய தேதி எழுதப்பட்டிருக்கு. அதுதான் எக்ஸ்பைரி டேட். ஆனா நாம எத்தனை முறை ஒரு பொருளை வாங்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேதியை உற்று பார்க்கிறோம். பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு எழுதியிருந்தா அதோட அர்த்தம் என்ன? யூஸ் பைன்னு குறிப்பிட்டிருந்தா அது நம்ம கண்ணை எச்சரிக்கையா? எக்ஸ்பைரி டேட் குறித்த பல தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சி காலாவதி தேதி
1: ஆரம்பிக்கலாங்களா?
0: எக்ஸ்பைரி டேட் நமது பாதுகாப்பிற்கான ஒரு நேரடி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உயிர்காக்கக்கூடிய மருந்துகள், மாத்திரைகள், சில ரசாயன பொருட்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தேதியை தாண்டிய பிறகு ஒரு மருந்தோட வீரியம் குறைய தொடங்குது. அதுல சில தேவையற்ற வேதியியல் மாற்றங்கள் நிகழுது. அதனால மருத்துவ ரீதியா இந்த தேதியை தாண்டிய பொருட்களை பயன்படுத்துவது பாதுகாப்பற்றது. சில பொருட்கள்ல யூஸ் பை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட காலாவதி தேதி மாதிரி தான். பெரும்பாலும் சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய பால் பொருட்கள், பிரெட், இறைச்சி இந்த மாதிரி உணவுகள்ல இந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட தேதி வரை மட்டும்தான் அந்த உணவு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் உத்தரவாதம் அளிக்கிறாங்க. தேதியை தாண்டிய உணவுகளை சாப்பிடும் போது அது ஃபுட் பாய்சனா மாறக்கூடும். அதனால இந்த தேதிக்கு முன்னதாகவே உணவை பயன்படுத்தி விடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில உணவுப் பொருட்கள்ல பெஸ்ட் பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. இதுதான் நம்மள அதிகமா குழப்பக்கூடிய ஒன்று. பெஸ்ட் பிஃபோர்ங்கிற தேதி வரைக்கும் இந்த சிப்ஸ் நல்லா மொறுமுறுன்னு இருக்கும், ஊறுகாய் நல்லா காரசாரமா இருக்கும், அதுக்கப்புறம் சிப்ஸ் லேசா நமத்து போக வாய்ப்புண்டு, ஊறுகாய் கொஞ்சம் கலர் மாறும், அவ்வளவுதான். தேதி தாண்டினாலும் அது விஷமாகாது. நாம பயன்படுத்தக்கூடிய தூரிகை, டூத் பிரஷ், அதோட எக்ஸ்பைரி டேட் எவ்வளவு தெரியுமா? அதிகபட்சம் 3 மாசம் தானா? அதுக்கப்புறம் அதுல பாக்டீரியாக்கள் குடியேறிடுமா? அதுக்காக எல்லாம் எனக்கு பிடிச்ச பிரஷ் நான் தூக்கி போட முடியாது அப்படியெல்லாம் நாம சொன்னோம்னா அந்த கிருமி எல்லாம் வாடகை தராம அது பாட்டுல வந்து நம்ம வாயில தங்கிருமா? தாகமா இருக்குன்னு கடையில நாம வாங்கி குடிக்கக்கூடிய தண்ணியில கூட எக்ஸ்பைரி டேட் போட்டு வச்சிருக்காங்களே. மழை பெஞ்சு ஆத்துல ஓடி பூமிக்கடியில பல 1000 வருஷமா இருந்த தண்ணி பாட்டிலுக்குள்ள வந்ததும் உடனே எப்படி கெட்டு போகும்? லட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேங்கிற மாதிரி அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். பாட்டிலுக்குள்ள வந்ததும் தண்ணி கெட்டு போகாதான், கெட்டு போறது வெளியே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம். தேதி தாண்டுச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் உருகி தண்ணியோட கலந்துருமா? எக்ஸ்பைரி டேட் தண்ணிக்கு இல்லங்க, தண்ணி பாட்டிலுக்கு தானா? தண்ணிக்கு இல்லங்க ஆயுசு முடிவு, தப்பா புரிஞ்சுகிட்டா உடம்புக்கு தான் கேடு.
2: உலக அழகி நான் தான், உலக அழகி நான் தான்.
0: சூப்பர் மார்க்கெட்லயோ ஆன்லைன்லயோ நாம வாங்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள், ஸ்கின் கேர், ஷாம்பு, லோஷன் பாட்டில்களுக்கு பின்னாடி கண்டிப்பா இந்த PAO குறியீடு இருக்கும். அது என்ன PAO குறியீடு அப்படின்னா, பீரியட் ஆப்டர் ஓபனிங், பொருளை திறந்ததற்கு பிந்தைய ஆயுள் காலம் அப்படின்னு அர்த்தம். நாம வாங்கக்கூடிய ஒரு கிரீம், லிப்ஸ்டிக், இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு சிறிய குட்டி டப்பா மாதிரி ஒரு லோகோ போட்டிருக்கும். அந்த லோகோக்குள்ள 6M, 12M, 24M அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இதுல எம் அப்படின்னா மாதங்களை குறிக்குது. உதாரணமா 12M அப்படின்னு எழுதியிருந்தா நீங்க அந்த பாட்டிலோட மூடிய முதன் முதல்ல எப்ப திறந்தீங்க, அன்றிலிருந்து 12 மாதங்களுக்குள் அதை பயன்படுத்தி விடணும் அப்படின்னு அர்த்தம். சரிப்பா, எக்ஸ்பைரி டேட்டுக்கும் PAO என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஷாம்பு பாட்டில எக்ஸ்பைரி டேட்டு December 2027 வரைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்க திறக்காம அப்படியே பீரோக்குள்ள வச்சிருந்தாலும் 2027 டிசம்பர் வரைக்கும் அது கெடாம அப்படியே இருக்கும். ஆனா அந்த பாட்டில PAO

குறியீடு 6M அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, நீங்க அந்த பாட்டில ஜனவரி 2026லயே ஆசையா திறந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ எக்ஸ்பைரி டேட் 2027 வரைக்கும் இருந்தாலும் நீங்க அதை திறந்ததுனால அதாவது ஜூன் 2026 அது காலாவதி ஆகிரும் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளோட காலாவதி தேதி உற்பத்தியாளர்கள் குத்துமதிப்பாளா நிர்ணயம் செய்யறது இல்லங்க. நிலைப்பு தன்மை சோதனை, நுண்ணுயிரியல் பகுப்பாய்வு, இது மாதிரி துல்லியமான அறிவியல் வழிமுறைகள் பல இருக்குதுங்க. புதுசா தயாரிச்ச ஒரு பொருளை ரூம்ல வச்சு அது எப்ப கெட்டு போகும்னு மாசம் மாசம் நோட்டமிடுவாங்க. வருஷம் வர காத்திருக்க முடியாதுங்கிறதுனால என்விரான்மெண்டல் சாம்பர்க்குள்ள வைத்து அர்ஹீனி சீக்குவேஷன் கணக்கின்படி ஒரு தனித்துவமான மெஷின்குள்ள வச்சு அதிகப்படியான வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் செயற்கையா கொடுத்து அந்த பொருள் எப்போ தன்னோட குணத்தை இலக்குது, எப்போ பாக்டீரியாக்குள்ள அதுக்குள்ள போகுது, இதோட பேக்கிங் தரம், சேர்க்கக்கூடிய பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கணக்குல எடுத்து அரசாங்கத்தோட கடுமையான விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த தேதியை நிர்ணயம் செய்யறாங்க. காலாவதி தேதிங்கிறது சும்மா ஏதோ ஒரு எண்ணெல்லாம் இல்லங்க.

0: குணத்தை இழக்குது, எப்போ பாக்டீரியாக்குள்ள அதுக்குள்ள போகுது, இதோட பேக்கிங் தரம், சேர்க்கக்கூடிய பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கணக்குல எடுத்து அரசாங்கத்தோட கடுமையான விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த தேதியை நிர்ணயம் செய்யறாங்க. காலாவதி தேதிங்கிறது சும்மா ஏதோ ஒரு எண்ணெல்லாம் இல்லங்க, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய லேப் ரிப்போர்ட்டே இருக்குதுங்க. இனி அனைத்திலும் விழிப்புணர்வுடன் இருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் வருமோர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் காலாவதி தேதி.
1: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz நாம கேட்டிருக்கோம் காலை மலர். இனி தேர்ந்து கொள்ளலாம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 13,350 ரூபாய்க்கும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
5: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாடவுள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கவுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: கட்டமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக அர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா அர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதி பூண்டதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும், இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர், அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனத் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனத் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்றன.

0: பெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: ஏழு மணி 25 நிமிடம். திருச்சிராப்பள்ளி முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலை மலர். இனி தெரிந்து கொள்ளலாம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.23 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 353 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது.

மணி 31 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலைமலர். இனி தெரிந்து கொள்ளலாம் பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். ஒரு லிட்டர் பெட்ரோல் 108 ரூபாய் 20 காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் 100 ரூபாய் 5 காசுகளுக்கும் விற்பனையாகிறது.

0: உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு மனநலன் ரொம்ப முக்கியங்க. உங்க மனம் நலமா தான் இருக்கா? இதுக்கான விடையோட இப்ப மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதை கண்டறியறதுக்கான வழிகள் என்னென்ன?
1: ஒருவருடைய நடத்தையால, சிந்தனையால, உணர்வால பிறருக்கோ இல்ல அவருக்கோ வந்து ஒரு தீங்கு நடக்குது, அவருடைய அன்றாட வேலையில பாதிப்புகள் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்றோம். மனநல பாதிப்பு இருக்கும்போது ஒருத்தரால ஒரு நிலையா ஒரு பாசிட்டிவா சிந்திக்கிற தன்மை போயிடும். எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள்ல ஒரு தடுமாற்றம் வரும். இப்போ மன அழுத்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 100 மேல வகையான பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒண்ணு ஸ்கிசோஃபர்னியான்னு சொல்லுவோம், இல்ல மனச்சிதைவு வியாதி. மனச்சிதைவுல வந்து என்ன மாதிரியான சிம்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்களால அன்றாட வேலைகளில் கவனமாக இருக்க முடியாது. அடிக்கடி பார்த்தோம்னா மாய ஒளி கேட்கும் அவங்களுக்கு. ஒரு காதில் வந்து யாருமே இல்லாதப்போ யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை யாருமே இல்லாதப்போ அவங்களுக்குன்னு மாய பிம்பம் சொல்லுவோம், அவங்களுக்குன்னு கண்ணுக்கு வந்து சில உருவங்கள் தெரியும். அது இறந்தவர்களாகவும் இருக்கலாம், இல்லை கடவுளாக கூட அவங்களுக்கு தெரியலாம், இல்லை யாருமே இல்லாதப்போ வந்து யாரோ பக்கத்து வீட்டில் நின்று கூப்பிட்ற மாதிரி குரல் கேட்குறதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நிறையா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும், சந்தேகங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா யாரோ பின்தொடர்ந்து வர்றாங்க, எனக்கு ஏதோ கெடுதல் செய்கிறாங்க, எனக்கு செய்வின வச்சுருக்காங்க, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை அவங்களுடைய தொடு உணர்வில் பார்த்தோன்னா நிறைய அந்த பூச்சிகள்லாம் தலையில் ஊறுது, என்னுடைய ஸ்கின் முழுக்க வந்து சில பூச்சிகள் ஒட்டி இருக்கு, வண்டு பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து எடுத்து போடுற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லு, மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது, எங்கேயாவது நான் போனாலுமே ஒரு யூரின் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஏன் அவங்களுக்கு தோணும் அப்படின்னா அந்த பிரெயினில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸோ அவங்களுடைய அந்த சுரப்பிகள் வந்து தேவையான கெமிக்கல்ஸில் மாற்றங்கள் வரும்போது இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ரொம்ப சோகமாக, வருத்தமாக, கவலையாக இருப்பாங்க, எதையோ இழந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு குற்ற உணர்வுக்கு பட்ட மாதிரி இருப்பாங்க, எந்த ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை கூட அவங்களால சந்தோஷமா எதிர்கொள்றதுக்கு முடியாது, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, எனக்கு வாழ்ந்து என்ன பண்ண போறேன், எனக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மதிப்பு கிடையாது, அது மாதிரி எல்லாம் வந்து சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து தற்கொலை முயற்சிகளில் ஈடுபடுறது அது மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. தூக்கம் இல்லாமல் யார்ட்டையுமே பேசாமல் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 2 வாரத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க குடும்ப நபர்கள் வந்து அவங்கள ரொம்ப கொஞ்சம் கவனம்

0: கவனிக்கணும், கவனித்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்ஸையோ இல்லை கவுன்சிலிங்காகவோ கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்திலே அவங்கள கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கும் முடியும். அதே மாதிரி இன்றைக்கி அதிகமாக காணப்படக்கூடிய இன்னொரு மனக்கோளாறுன்னு பார்த்தோன்னா ஆன்சைட்டி டிசார்டர்ஸு. இந்த மனப்பதட்ட நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனப்பதட்ட நோயில் எப்பயுமே வந்து ஒரு பயந்த சுபாவத்திலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு பொது இடங்களுக்கு போகிறதுலையோ இல்லை அவங்களுடைய ஒரு பெரிய நபரை சந்திக்க போகும்போதுக்கோ வந்து ஒரு பயம் இருக்கும். உள்ளம் கையெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது, கை நடுக்கமாக இருக்குது, என்னுடைய ஹார்ட் பீட் எனக்கே கேட்குற அளவுக்கு துடிக்குது, ரொம்ப ஸ்பீடாக துடிக்குது. அதே மாதிரி சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும் வந்து அவங்களுக்கு அதிகமாக பயம் இருக்கும். ஒரு ஹைட்டை பார்த்தா பயப்படுறது, அனிமல்ஸை பார்த்தா பயப்படுறது, பள்ளத்தை பார்த்தா பயப்படுறது, கூட்டமான இடத்துக்கு போகிறதுக்கு இல்லை க்ளோஸ்டான இடத்துல நிற்கிறதுக்கு, இது மாதிரியெல்லாம் வந்து அதிகமாக பய உணர்வை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் கவுன்சிலிங் வரும்போது வந்து அவங்களுக்கு சில சைக்கோ தெரப்பி மூலமாக சரி பண்ணுறதுக்கும் முடியும். சைக்கோ தெரப்பியெல்லாம் சரி பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து சில மருந்து மாத்திரைகள் மருத்துவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அவங்கள சீக்கிரமாக அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு முடியும். அதே மாதிரி ஓசிடின்னு சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை வந்து திரும்ப திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அது செயல்பாட்டிலையும் அவங்களோட நடத்தையிலையும் வரும். ஸோ அந்த சிந்தனையையும் அந்த செயலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப தவிப்பாங்க. இதனால் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அவங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங் கொடுத்து மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் நம்ம குணப்படுத்த முடியும்.
1: தீய பழக்கங்களுக்கு அடிமையானவங்களுக்கான மனநல ஆலோசனையோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: 7:47 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டிருக்கோம் திருச்சி FM திருச்சிராப்பள்ளி முதலை வரிசை 936 kHz காலை மலர். இனி தெரிந்து கொள்ளலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் விலை நிலவரம். 1 கிலோ தக்காளி 28 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 38, பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய், சுரைக்காய் 20, சவுச்சவ் 40, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 1 கிலோ 40 ரூபாய், நூல்கோள் 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 96 ரூபாய்க்கும், சேப்பங்கிழங்கு 1 கிலோ 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 66, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 1 கிலோ 46 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் 5 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 1 கிலோ 300 ரூபாய், ஆரஞ்ச் 150, மாதுளை 300, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய் என இன்று திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளின் காய்கனிகளின் விலை நிலவரம் இருக்கிறது.

7:52 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz நாம கேட்டு இருக்கோம் காலைமலர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் இடத்தில் வரும் 30 தேதி வரை காலை 7:30 முதல் மாலை 5 மணி வரையும், இரவு 7 மணி முதல் இரவு 10 மணி வரையும் 16 மெட்ராஸ் சென்னை யூனிட் பயிற்சியாளர்களால் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற இருப்பதால் பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் திருவரம்பூரில் 2026 நேரடி சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரும் 30 தேதி வரை நடைபெறும் இந்த சேர்க்கைக்கு 8 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க மாணவர்கள் அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் இவைகளை கொண்டு வர வேண்டும். ஓராண்டு பிரிவுக்கு 235 ரூபாயும், 2 ஆண்டு பிரிவிற்கு 245 ரூபாயும் சேர்க்கை கட்டணமாக வசூலிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 90 42 41 13 48 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 9042411348

எல்லாருக்குமே எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாதுங்க. ஆனா எல்லாருக்கிட்டயுமே நிச்சயமா நல்லதா ஒரு விஷயம் இருக்கும். அதனால யாரும் இப்படித்தான் அப்படின்னு கணிக்க கூடாது. ஏன்னா முதல்ல நினைச்சு பாருங்களேன், நாம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரியா நடந்துக்கிறோம். அப்படி இருக்கையில நாம எப்படி அதை மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியும், அவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட முடியும். அதனால அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்கு இருக்கிற முக்கியமான வேலைகள்ல மட்டும் கவனத்தை செலுத்தலாம். அதுல ஒன்னா இதே ராகத்துல இப்போ நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கலாம்.

8:05 கேட்டணிஞ்சிருக்கும் இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்களே. இன்னைக்கு காலையில 8:30 யாருக்கும் அஞ்சும் எதற்கும் அஞ்சும் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களோட நேர்முகம் கேட்க இருக்கிறோம்.

கேட்டணிச்சிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸில் நீர்களே இன்னைக்கு காலையில் 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி வர இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட அரசு யோகா மருத்துவர்கள் டாக்டர் தேவராஜ், டாக்டர் அம்சலட்சுமி ஆகியோர் பங்கேற்கக்கூடிய நேர்முகத்தை கேட்க போறோம். அதைத் தொடர்ந்து 9 இசை பிரியர்களுக்காக வர இருக்கிற அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்க போறோம்.

பேர் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோவாட்ஸுடன். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. த ஹெட்லைன்ஸ்: பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரிவ்யூஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வர்த் அரவுண்ட் 30,000 crore ருபீஸ் அட் பிரகதி மீட்டிங், புஷஸ் ஃபார் AI driven TB elimination and stronger cyber fraud response. சம்விதான் ஹத்யா திவஸ் பீங் அப்சர்வ் டு பே ஹோம்.

0: கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள்.
1: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இன்றியமையாதது. உண்மையான கதாநாயகர்கள் இன்றைக்கு எல்லையில் வீற்றிருக்கின்றனர். உயிர் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அதை பணயம் வைத்து தன்னுடைய நாட்டிற்காக இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் அனைவராலும் மறையப்பெற்ற ஒரு நபரை இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம். 2024 ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து எதிராளிகளை வீழ்த்திய கீர்த்தி சக்ரா திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: ராணுவம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு பணி, சேவையும் கூட. அந்த ராணுவத்துல நீங்க உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நேரங்கள்ல உங்களோட வயசு என்ன, நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்ற நேயர்களுக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்திக்கோங்க.
2: ராணுவத்துக்கு சேர்ந்தது வந்து என்னோட 19 வயசு 6 மாசத்துல சேர்ந்தேன். நான் படிச்ச ஸ்கூல் வந்து கஸ்தூரிபாய் நடுநிலைப்பள்ளி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரை அதுலதான் படிச்சேன். இப்போ 7th ல இருந்து 12th வரை புனித அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பன்பட்டி. அப்புறம் காலேஜ் படித்தது வந்து பிகாம் சிஏ ஹஜ்ஜி ஹர்த்தரா உத்தர் ஹவுடியா காலேஜ் உத்தமபாளையம்.
1: இப்போ பிகாம் சிஏ முடிச்சுட்டு எப்படி ராணுவத்துக்குள்ளே இந்த ஈடுபாட்டில் போனீங்க? அப்போ போகிறப்ப உங்கள் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்களா, இந்த பக்கமே நீ வேலை பார்த்துருக்கலாமே, அங்கே ஏன் போகிறன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு உத்வேகம் கொடுத்தாங்களா உங்களோட பெற்றோர்?
2: அது சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிதான் சார் வளர்த்தாங்க. பெரியாள் ஆகிட்டு ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ எதையாவது போய் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லி வளர்த்தாங்க. அதுக்காக நாங்கள் என்ஜிசி எந்த ஸ்கூல் இருக்குன்னு தேடி அதனால தான் அதில் பேசியிருந்தோம். ஸ்போர்ட்ஸு என்ஜிசி இருக்க ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து நாங்களாக பேசியிருந்தோம். காலேஜ் அதே மாதிரி தான், என்ஜிசி ஸ்போர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த காலேஜில் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணேன் சார். அதே எங்களுக்கு போகிறதுக்கான ஒரு முழு இதை கொடுத்து.
1: அது உங்களுக்கு ஒரு முதல் படிநிலை அமைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ ராணுவத்துக்குள்ளே முதல் முறையாக ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க. ஆனால் மற்ற பணிகள் மாதிரி கிடையாது, கடுமையான தேர்வு முறைகள் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா -degree Celsius வந்து குளிர் வந்து சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பகுதிகளில் நீங்கள் வளர்ந்துட்டு அந்த பனி சூழ் பகுதியில் நீங்கள் போய் இருக்கிறப்ப முதல் சவாலாக நீங்கள் எப்படி அதை அந்த பயிற்சிகளெல்லாம் கடுமையான பயிற்சி கொடுத்துருப்பாங்க
2: அதெல்லாம் தாண்டி சின்ன பிள்ளை வந்து ஆசைப்பட்ட வேலைக்கு செலக்ட் ஆகி உள்ள போயிட்டோமான்னு லாஸ்ட் வர அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணோம். அந்தந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகிறப்ப -degree இருக்கிறப்ப அதுக்கான ட்ரைனிங்கையும் கொடுத்துட்றாங்க. அது நம்ம சவுத்துலேருந்து போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக போய் சேவை பண்ணுற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறதுனால நல்லா இருந்துச்சு.
1: ஏன்னா இளம் வயது அந்த பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த இள ரத்தம் நாட்டுக்காக நம்ம வந்து சேவை செய்யணும்னு போகிறப்ப இல்லை, நீங்கள் சொல்ல மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகளும் வந்திருக்கும். அப்போ அங்கேருந்து இங்கே ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க இல்லையா, என்ன பதில் சொல்லுவீங்க உங்கள் வீட்டில்?
2: ஒரே வார்த்தை சார், நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம். ரொம்ப அங்கே நடக்கிறது எதுவுமே நாங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிறது இல்லை, நல்ல சேஃப்டியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் சொல்லுவோம். ஆனால் அங்கே நடக்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறது நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோம் சார்.
1: கிட்டத்தட்ட மறு பிறப்பு எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, அந்த தாக்குதல் அந்த அந்த நாள் எப்படி நாளாக அமைஞ்சிச்சு, அதை பற்றின அந்த சம்பவங்களை நேயர்களுக்காக நீங்கள் சொன்னால் அது நிகழ்வு என்ன, நீங்கள் உங்களுடைய அந்த சேவை என்ன, நாட்டுக்கு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையான ஒரு ராணுவ வீரனாக திகழ்ந்திருக்கீங்கன்றத நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார்.
2: அங்கே ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்லேரியில் தான் அந்த ஆர்ட்லேரி பீரங்கி படையில் தான் செலக்ட் ஆகி நான் போனேன். அதில் ஒரு 8 வருஷம் டியூட்டி பார்த்துருக்கேன். காஷ்மீரில் மேக்ஸிமம் டியூட்டி அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சாபில் ஜோத்பூரில் அங்கங்கே மாறிக்கே இருந்துச்சு. ஒரு 8 வருஷம் கழித்து வாலண்டியாக நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனது 6R. 6R-னா தீவிரவாதிக்கு எதிராக அவங்களோட ஒடுக்குமுறையை கண்ட்ரோல் பண்ணுறேன். நாங்கள் உருவாக்குனது 6R-னு ஒரு ஸ்பெஷல் டீம். அதில் நாங்கள் செலக்ட் ஆகி வாலண்டியாக போய் அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலோட தலைவனை தேடுதல் தான் எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருந்துச்சு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்ப தான் 19 டிசம்பர் 2024 காலையில் 3 மணிலேருந்து 3 மணிக்கு ஒரு இண்டு கிடச்சி நாங்கள் போகிறோம். குல்காம் டிஸ்ட்ரிக் கெடர் வில்லேஜில் ஒரு வீட்டில் சர்ச்சிங் இறங்குறதுக்காக வேண்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம். இறங்குறப்ப 360 கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டு சர்ச்சிங் உள்ளே இறங்கி உள்ளே இறங்குறப்ப அவங்க வெளியே எக்ஸிட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வந்துட்டாங்க. அந்த எக்ஸிட்லேருந்து வெளியே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே

0: இருக்கிறப்ப அந்த இடத்துல நானும் என் கூட சேர்ந்த பட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் ஒரே கவரில் கவர் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. டெரரிஸ்ட்டுக்கு கிரினேடு போட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு என்கவுண்டரே நான் தான் பண்ணேன். நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் சிஓக்கு மோட்டரோலா பாஸ் பண்ணேன். மோட்டரோலனா வாக்கி டாக்கி சொல்லுவாங்க, மோட்டரோலா பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை சுட்டுட்டு முன்னாடி கிடக்கேன், கை கால் ஆட்டேன். 10-15 மினிட் டிஃப்ரெண்ட் தான். அப்போ எங்கள் சிவா சார் சொன்னார், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ட்ரோன்னு? 3-4 பேர் இருக்காங்க, அங்கேயே இருங்க, உங்களுக்கு தான் டார்கெட்டு, நான் விட்டுறக்கூடாதுன்றத மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்த மோட்டிவேஷனில் அடுத்தடுத்து தீவிரவாதியில் நான் குரூப் ஃபயரிங்கில் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தன் நான் சிங்கிளாக அடித்தேன், அப்புறம் நானையும் பட்டியெல்லாம் சேர்ந்து இன்னொருத்தன் அடித்தோம். இப்படி நடந்துக்கிறக்கப்போ 2-3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அதில் ஒரு 5-5 20 கிட்ட அதில் ஒரு டெரரிஸ்ட்டு என்னை ஏம் பண்ணி அடித்ததில் இங்கே பட்டு சோடரில் பட்டுருச்சு. அப்பையும் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது, நம்ம அடிபட்டாலும் எவ்வளவு தப்பிச்சு அவங்கள தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது, யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் லாஸ்ட் வர இருந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காமல் அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சு 5-5 டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டு போனாங்க. போயிட்டு அங்கே டாக்டர் தான் ரொம்ப பெரிய சிவியராக இருக்குது, முகத்தம் ஃபுல்லாக சதஞ்சிருச்சு, கையெல்லாம் இருக்குது, நிறையா மாற்றணும். 3 நாள் அவங்க தான் ஒரு மயக்க நிலையில் வச்சுருந்தாங்க, கோமா ஸ்டேஷன் கிட்டே வச்சுருந்தாங்க. 3 நாள் கழிச்சு கண் முழிச்சப்போ டெல்லி RR ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இங்கே சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன் இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் டெல்லி மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டு அது 3 சர்ஜரி பண்ணோம். பண்ணி 4 மாதம் 5 மாதம் கழிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் 15 August 2025 அப்போ இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க மேடம் டாப் கமாண்டர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சுட்டுன்னு சொன்னீங்களே அவன் தான் அந்த ஒரு இயக்கத்தோட கமாண்டர், சி கேட்டகரியை சேர்ந்தான். அது மாதிரி நிறையா கேசஸ் நிறையா இருக்குது. 9 வருஷம் ஆக்டிவ் அந்த டெரரிஸ்ட், அவனை நான் என்கவுண்டர் பண்ணதில் எனக்கு கீர்த்தி சக்கரான்ற ஒரு இந்தியாவின் அமைதிக்கால வீரதுக்கான 2வது உயரிய விருது அறிவிச்சுட்டு 8 மாதம் கழித்து ஃபேமிலியோட அப்பா ஒய்ஃபு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் வச்சு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க சார். அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் தன்னோட தலைமைச் செயலகத்துக்கே போட்டோ எடுத்து குழந்தைய சிஎம் சீட்டில் உட்கார வச்சு நல்லா 48 லட்ச ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்து கௌரவிச்சார் சார்.
1: பொதுவாக வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியெலாம் பார்த்தோம்னா தாடை பகுதி ரொம்ப ஒரு காசியஷான பகுதின்னு சொல்லுவாங்க. அங்கே அடிபட்டவனே எப்படியாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் கராத்தையில் கூட அந்த தாடை பகுதி ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்களோட தாக்குதல் இருக்கும். அந்த நீங்கள் குண்டடிப்பட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நிகழ்ந்தது அப்படின்ற ஞாபகம் இருக்கா? நீங்கள் அவர் கடைசியாக குண்டிங்க இல்லையா, அது அந்த நிகழ்வு அது எப்படி இருந்தது? நீங்கள் நேருக்கு நேர மேற்கொள்றீங்க. இது நம்மளுடைய மக்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சண்டை கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு போர். அதை நீங்கள் கையாண்ட விதத்தில் உங்களுடைய அந்த திடம் நம்மளால் முடியும் அப்படின்னு
0: இருந்துச்சு இல்லையா அது எப்படி நீங்க அந்த இடத்துல உடனே நீங்க சார் மூணு பேருக்கிட்ட நாங்க அடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஆளாவது இருக்கிற மாதிரி தகவல் தெரியுது அந்த ட்ரோன் மேல ட்ரோன் கேமராலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஸ்டப்ல வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் பொசிஷன் மாறினாலோ ஆடு விட்டாலோ நம்ம மேல எத்தனை ரவுண்டு போடும் தெரியாது. ஏன்னா நம்மளை எய்ம் பண்ணி அடிச நினைக்காம லாஸ்ட் வர நின்று அவங்களை தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று மைண்டில் தான் ஓடிக்கிறது. அது தெரியும், தாடையில் பட்டுருச்சு, பெரிய காயம், கையை தூக்க முடியலை, என்னமோ ஆக போகுது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, மைனஸ் குளிர் வர இருந்தாலும் அந்த அந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. லாஸ்ட் வர அந்த மயக்கமும் வரல, அது என்னன்னு தெரில. டாக்டரே சொன்னாங்க, மயக்கம் ஆம்புலன்ஸில் வர்றப்ப டாக்டரும் டாக்டரும் பேசிக்கிறாங்க, இவ்வளோ பிளட்டு லாஸ் எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு, பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு சார், இருந்தாலும் மயக்கம் போடலை. அந்த இது எனக்கு தெரில சார், அது ஆர்மி கொடுத்த ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சந்தோஷமாக கூட இருந்துச்சு எனக்கு. அப்போ சரி, அதான் சார், அதான் எனக்கு அங்கே அந்த இடத்துல இருக்கிறது சார்.
1: மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்குது, நம்மளாலும் இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து 19 வயது ஒட்டி நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து 29 வயது தான் ஆகுது. இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வீர தீர செயலுக்கான கீர்த்தி சக்கர விருது பெற்ற நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன?
0: இராணுவத்தில் சேர்றது ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்பட்ட வேலைக்கு இராணுவத்தில் ஈஸியாக சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு இராணுவத்துக்கு ஆசைப்படுறது பெற்றவங்கள் வந்து அம்மா அப்பா இவங்க தான் ஆசைப்படும். அங்கே 18-19 வயசில் பிள்ளைய அனுப்ப போகிறோம், 17 வயசுக்கு அப்புறம் போகிறோம் போது அவங்க மென்டலி அவங்க மோத ப்ரிப்பேர் ஆகணும். அங்கே போய் என்ன வேணால் நடக்கலாம், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், உயிர் போல அந்த இதுக்காக வேண்டியதான உயிர் போகிற ஒரே டிபார்ட்மெண்ட் இராணுவமாக தான் இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அப்படி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் ரெடி ஆகணும், என் மகனை இராணுவத்துக்கு அனுப்புறே அங்கே என்ன நடந்தாலும் நான் சம்மதிச்சு தான் ஆகணும், அதை அவங்க ரெடி ஆகணும். இப்போ இராணுவத்துக்கு போகிற இளைஞர்களுக்குன்னா நான் சொன்ன

0: தான் ஸ்கூல்லேருந்தே ரெடி ஆகி வரணும். அந்த உடல் தகுதி ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், என்ஜிசியில் இருக்கணும். 30 வயசில் போகலாம், 35 வயசில் போகலாம், அதெல்லாம் கிடையாது. 21 வயசுக்குள்ள எடுக்க போகணும்னா அதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ, ஃபஸ்ட்டு எந்த கட்டப்பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக அந்த 17 21 வயசுக்குள்ளே அந்த 4 வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் சார். அதுக்கு முதல் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, ஒரே நோக்கமாக இருக்கணும். நான் இராணுவத்துக்கு போனால் பிசிக்கல் காலையிலேருந்து ஓடுறதுலேருந்து அதுக்கான படிக்கிறதுலேருந்து அதே வேலையாக இருந்தோம்னா கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் போயிடலாம், 21 வயசுக்குள்ளே போயிடலாம் சார்.
1: ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான விடயம், இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்களும் கௌரவிக்கப்படுவாங்க, நாடும் அவங்கள கௌரவிக்கும் அப்படின்றது ஒன்று. இப்போ பெற்றோர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு அவங்களோட உத்வேகம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றது, ஆனால் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு மனசுல பயம் இருக்கும். நீங்க அங்க இருக்கிறப்ப ஒவ்வொரு நைட்டும் கொஞ்சம் பதறிட்டு தான் தூங்குவாங்க இல்லையா, இந்த வாழ்க்கை இராணுவ வாழ்க்கையில் உங்களோட மனைவியுடைய பங்கு சொல்லுங்க சார்.
0: இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்த இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்சீவ் ஆகி 15 நாள் எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க பட்ட கஷ்டம் அதிகம், வெளியும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தகவல் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதனால ரொம்ப என்ன நினச்சிக்கிட்டாங்க என்னன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கோமாவில் இருந்திருக்கோம், மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ அவங்களும் நம்மளை கூட இன்க்ளூட் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பயணிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை ரெஃப் பண்ணிட்ட பார்த்தோம் போய்கிட்டு இருக்கு. அவங்கள தான் சார் என்ன பண்றது.
1: இல்லை இப்போ நீங்க வந்து ஒரு குடியரசுத் தலைவர் கையிலிருந்து விருது, தமிழக முதல்வர் கையிலிருந்து ரொக்கம் மற்றும் மரியாதை அப்படின்றப்ப, இப்போ அவங்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா திகழ்றாரு அப்படின்னு இருக்குதுல்ல ஒரு விஷயம்
0: இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்பட்டு ஊரெல்லாம் பேசி எல்லாம் நல்லது வாழ்த்தெல்லாம் தெரிகிறப்ப, இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த ஒரு இது இருக்கு, என்ன இப்படி ஆயிட்டா நம்ம வீட்டுக்காரு எல்லாரும் அவங்களோட மைண்ட் செட் தான் சார் என்ன பண்றது. ஆனால் சந்தோஷப்பட்டாங்க சார்.
1: இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்திய ராணுவத்திற்கும் வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்கர நீங்க விருது வாங்குற பாக்கிறப்ப, இன்னும் பல ராணுவ வீரர்களுக்கும் மற்ற நபர்களுக்குமே வந்து இன்னும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த உத்வேகம் வரணும் அப்படின்றது ஒரு திடமான ஒரு நம்பிக்கையும் கூட. அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல இளைஞர்கள் பல வீரர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்தியாவை அரணாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ராணுவத்திற்கும் நம்முடைய வீரர்களுக்கும் தலைவணங்கி இந்நேர்முகத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
5: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மா

0: ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பழமையான பயிற்சி முறையாகும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சியாகும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்த எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மருத்துவர் தேவராஜ் அவர்கள். யோகா அப்படின்றதும் தியானம் அப்படின்றதும் ரெண்டும் வந்து வித்தியாசமானதா இல்ல ரெண்டும் ஒன்றுதானா?
1: யோகான்றதும் தியானம்ன்றதும் ரெண்டும் ஒரே விஷயத்தில இருந்து வர்றதுதான். யோகா அப்படின்றது நம்மளோட வாழ்வியல் முறை. பொதுவா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. தியான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகம். அது மாதிரி யோகா அப்படின்றதே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். உடலும் மனசும் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது யோகா. இதுல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு இருக்கு. இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இந்த எட்டு நிலைகளை கொண்டதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம். அப்ப தியானம்ன்றதும் யோகாசனம்ன்றதும் அதுக்குள்ளே ஒரு பகுதியா வந்திருக்கு. வாழ்வியல் முறையை குறிக்கக்கூடிய எட்டு நிலைகள் இது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியலை வழிவகுக்கக்கூடிய எட்டு நிலைகள்.
0: சரிங்க டாக்டர், இப்ப யோகால வந்து நிறைய முறைகள் இருக்கு, வகைகள் இருக்கு, அதே மாதிரி தியானத்திலயும் இருக்கு. இப்ப எளிய தியான முறை இல்லாட்டி யோக முறை, தினசரி வீட்டில இருந்தே நம்ம வந்து செய்யக்கூடிய யோகா முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: பொதுவா நான் இப்ப சொன்ன எட்டு நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா, இயமம் நியமம்ன்றது ஒழுக்க நிலைகளை குறிக்கக்கூடியது. என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் நன்மைகள், எதை செய்யக்கூடாது அப்படின்ற நன்மைகளை சொல்லக்கூடியது இந்த இயமம் நியமம். முதல்ல மனிதனுக்கு அந்த ஒழுக்கம் வரணும். அந்த ஒழுக்கத்துக்கு அடுத்து நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசன பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆசனங்கள்ன்றது ஒரு ஆசன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியத புரிதலோட செய்யக்கூடியதா இருக்கணும். யோகான்றது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடியது ஒரு எளிய முறை பயிற்சி. உடற்பயிற்சின்றது நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா உடற்பயிற்சிகள்லயே சிறந்த பயிற்சி எதுன்னா யோகா பயிற்சி. ஒரு கவனத்தோட செய்யக்கூடியது. மற்ற பயிற்சிகள் செய்யும் போது உடல்ல சக்திகள் விரயமாகும். யோகா பயிற்சி செய்யும் போது அமைதியா, பொறுமையா, நிதானமா செய்யறதுனால நமக்கு சக்திகள் சேகரிக்கப்படும். இது வந்து பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி. ரொம்ப எளிமையான பயிற்சி அப்படின்றது யோகா பயிற்சி தான். உடலுக்கும் மனதுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு அமைதியையும் சமநிலையும் அளிக்கக்கூடிய பயிற்சி இது.
0: யோகா அப்படின்றது எப்பெல்லாம் பண்ணலாம், அதுக்கான சரியான நேரம் எது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது நமக்கு முழுமையான சக்தி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் விரிச்சு ரிலாக்ஸா செய்யணும். ஒரு தூய்மையான இடத்துல காற்றோட்டமான வெட்ட வெளியில வெளிச்சமான இடத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும், சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. நம்ம அதிகாலை நேரம்ன்றப்ப நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் நம்ம வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. தண்ணி மட்டும் வேணா குடிச்சுக்கலாம்.
0: சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இந்த யோகா செய்யலாம்?
1: அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா வயதினருமே யோகா செய்யலாம். நம்ம சொல்றத புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் வந்துட்டாலே யோகா செய்யலாம். இப்ப நம்ம பெரியவங்க செய்யும் போது வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க வந்து அவங்களும் நம்மள செய்யறத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்ப விளையாட்டுத்தனமா செய்வாங்க, அந்த ஆர்வம் அப்பவே ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய ஆள் மனதுல பதியும். பதியும் பொழுது அவங்களுக்கு ஒரு 10 வயது வரும்போது அதை முழுமையான பக்குவத்தோட செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறுதி நிலை வரைக்குமே நம்ம யோகா பயிற்சிகள் செய்யலாம். ரொம்ப வயதான நிலை வரும் பொழுது அதற்கான எளிமையான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சிகள், எளிமையான தியான பயிற்சிகள், அந்த மாதிரி செய்யலாம்.
0: இப்ப வந்து கவன சிதறல் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும்.
1: நிச்சயமா
0: அந்த செயல்பாட்டுல கவன சிதறல் இருக்கு. இந்த யோகாவும் தியானமும் எந்த அளவுக்கு இந்த கவன திறனை அதிகரிக்குது?
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த கவன சிதறல் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்னால வர்றதுதான். நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான வேலைப்பளு, நமக்கு ஒரு முறையான வாழ்க்கை முறை வச்சுக்கிறது இல்ல, ரிலாக்ஸ் ஆன வாழ்க்கை முறை வச்சுக்கிறது இல்ல, நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த கவனச்சிதைகள் வந்து அதிகம் வருது. குழந்தைகள் படிக்கும் பருவத்திலேயே பாத்தீங்கன்னா படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனாலதான் அந்த கவனச்சிதறல் வருது. அப்போ ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல முழு கவனம் செலுத்தணும். அததான் வந்து இந்த எட்டு நிலைகள்ல வந்து தாரணம் அப்படின்னு சொல்றோம், ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யாகாரம், தாரணம். பிரத்யாகாரம்னா தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து தாரண நிலைக்கு போறோம், மனசை ஒருநிலைப்படுத்துறோம். அப்படிங்கும் பொழுது இந்த

0: யோகா வந்து முழுமையாக கவனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சி ஒரு மணி நேரம் அதையே முழுமையான கவனத்தோட செய்யும் பொழுது அதே பக்குவ நிலைக்கு இந்த உடலும் மனதும் பக்குவப்படுது. அப்ப உங்களுக்கு அந்த பொறுமையும் கிடைக்கும், கவனமும் வந்து ஒருநிலைப்படும்.
1: யோகா மற்றும் தியானம் இது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல மனநலனையும் மேம்படுத்தும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா, அழகா நேயர்களுக்கு புரியும் வண்ணத்துல சொல்லிருக்கீங்க. மிக மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
0: அனைத்து வயதினருமே வந்து எளிமையான யோகா பயிற்சிகள், அந்தந்த வயதுக்கு தகுந்த யோகா பயிற்சிகள் தினசரி ஒரு அரை மணி நேரமாவது செஞ்சா நம்ம உடல்ல எந்த நோயும் இல்லாம, எந்த மருத்துவர்களையும் நாடாம நம்ம இறுதி காலம் வரைக்கும் மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, ஒரு பீஸ்ஃபுல்லா, அமைதியான சூழல்ல இருக்கலாம்ன்றதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. மாதவிடாய் நிற்றல் அல்லது நிறைவு, மெனோபாஸ் அப்படின்றது ஒரு பெண்ணின் மாதவிடாய் நிரந்தரமாக நின்று இனப்பெருக்க காலம் முடிவடையும் இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இந்நிலையில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு யோகா முறையில் பராமரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அம்சலட்சுமி அவர்கள். மாதவிடாய் அப்படின்றது பெண்களுக்கு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, மாதவிடாய் நிறைவும் அதே மாதிரிதான். இது எந்த வயதுல இருந்து ஏற்படக்கூடியது மேம்?
2: பொதுவா 45 to 55 வயதுக்குள்ள, இந்த 10 வருடத்துக்குள்ள நம்ம அந்த மாதப்போக்கு நிற்கக்கூடிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே 40 வயதுலயே பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்துடும். அப்போ 40 வயசுலயே மாதப்போக்கு நிறுத்தத்துக்கான உடல்ல பருவ மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும்.
1: என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும் அந்த மாதவிடாய் நிறைவு வரப்போகுது அப்படின்றத எப்படி நம்ம உணரலாம்?
2: அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னாக்க, கருமுட்டை உற்பத்தி ஆகிறது, அது வெளியேறது குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து மாதப்போக்கு வந்து சீரற்ற முறையில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதிகமான அந்த எரிச்சல், கோபம், உடல் வெப்பம் அடைகிறது, அதிகமான வியர்வை, இரவுல தூக்கம் வந்து கெடுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உடல்ல ஏற்படும். உணர்ச்சிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அதிகமான எரிச்சல், சீக்கிரத்துல அவங்க வந்து கோபம் அடைகிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழும்.
1: சரிங்க மேம், இப்போ நிறைய மாற்றங்கள் வருது, உடல் சோர்வு, தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாதவிடாய் நிறைவு வருது அப்படின்னா அந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். இத வந்து எப்படி யோகா மற்றும் தியானம் முறையில சரி செஞ்சுக்க முடியுமா?
2: நிச்சயமா, நம்ம வந்து யோகா தியானம் கூடவே நம்மளுடைய உணவு முறைகள்லயும் நம்ம மாற்றங்கள் கண்டிப்பா செய்து கொள்ளணும். யோகா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான கோபம் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த யோகால என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம்னா, யோகாசனங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இவங்க வந்து இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க பொறுமையா செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள், அதாவது சுவாச உடற்பயிற்சி, பிராணாயாமம், இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள். அதுக்கப்புறம் மாதப்போக்கு சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விட்டமின் டி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் அதிகமா இருக்கிற உணவும், விட்டமின் டிக்காக வந்து நம்ம சூரிய ஒளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே வந்து சின்ன சின்ன அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவோம், கழுத்து ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கணுக்கால் மூட்டு வரைக்கும் ஒரு ஒரு மூட்டுகளுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள். அதை வேகமா செய்யாம மெதுவா அந்த பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த மெனோபாசல் ஸ்டேஜ வந்து வந்து சுலபமா அவங்க வந்து கடக்க முடியும். கூடவே அவங்களுக்கு வந்து தியானம், தினமும் ஒரு காலையில ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு தியானம், அதே மாதிரி மாலையில அல்லது 20ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி முதல்ல சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களையும் கூட நம்ம அந்த மாதிரி கவனிச்சுட்டே வரோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அந்த ஹார்மோன்கள்னால ஏற்படக்கூடிய அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவி.

0: இப்போ அந்த மாதவிடாய் நிறைவு அப்படின்னும் போது பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் உணவு முறைகள் எடுத்துக்கலாம், எப்படிலாம் அவங்கள பராமரிச்சுக்கலாம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா உணவு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் இ கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்போ எண்ணெய் வித்துக்கள் மாதிரி நிலக்கடலை, இந்த பிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் முந்திரி, பாதாம், இந்த மாதிரியான நட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விட்டமின் இ வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள் சமைச்சு சாப்பிடுறது, முளைக்கட்டிய பயறு வகைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்யும். பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சீசனல் ஃப்ரூட்ஸும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். முடிந்த வரைக்கும் இரவு உணவு வந்து நேரமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தூக்கம் வந்து முழுமையா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். இரவு உணவு அருந்திட்டு நேரமா படுக்கிறதும், காலையில நேரமா எழுந்திருக்கிறதும், சுவாச பயிற்சிகள் செய்யறதும் அவங்களுக்கு நல்ல முறையில உதவி செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிகர்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்மோன்களை வந்து பாதிக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்திருக்கிறது. அந்த காஃபி, டீ, இது வந்து அதிக அளவுல பெரும்பாலும் நம்மளுடைய பெண்கள் எடுத்துக்கிறாங்க, நம்ம நாட்டுல அதிகமா இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து அவங்க குறைச்சிட்டு அவங்க வந்து சூப்பு வகைகள், இயற்கையான பழச்சாறுகள், அந்த மாதிரி கருவேப்பிலைச்சாறு, அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூசஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாவே மேனேஜ் பண்ணிக்கலாம்.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். அதாவது இந்த மாதவிடாய் நிறைவு, மெனோபாஸ் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வு வந்து இயற்கையான ஒன்று, ஆனா யோகா மற்றும் தியானம் இது போன்ற எளிய பொறுமையான உடற்பயிற்சி தியானங்கள் பயிற்சி மூலமா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றிங்க மேம்.
1: நன்றிங்க.
2: உடலுக்கு யோகா, மனதுக்கு தியானம், இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும்.
0: இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு அகில இந்திய வானொலி நிலையம், கொடைக்கானல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நீ செல்வதற்கு பாதையை தேடாதே, பாதையை நீயே உருவாக்கு என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ரா ரா மா இண்டிதாகா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆசாவேரி ராகம், ஆதி தாளம்.

அசாவேரி ராகத்தில் அமைந்த ராரா மா இண்டி தாகா தியாகராஜா கீர்த்தனையில் கேட்டீர்கள். அடுத்து இனி ஹிரண்மயம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் லலிதா ரூபகதாளம்.

நேரம் 9:39. அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிறைவாக தூக்கிய திருவடி என தொடங்கும் சுத்தானந்த பாரதி பாடல் ராகம் சங்கராபரணம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நாம் ஏற்கனவே திருச்சிராப்பள்ளி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். ஊரக வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தொடர்பான தேசிய பயிற்சி பட்டறை புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவின் கிராமப்புற மக்களின் தேவைகளை தொழில்நுட்பத்தோடு இணைக்கும் வகையில் இந்நிகழ்வு இடம்பெறுகிறது. வெனிசுலா நாட்டில் இன்று அடுத்தடுத்து நேரிட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகியூஸ் அங்கு அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கம் காரணமாக காரகாஸ் நகரில் பல்வேறு பன்னடுக்கு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. மீட்பு நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஜப்பான் நாட்டின் மேற்கு பகுதி ஹாஷிகாமி நகரில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது.

0: ரிக்டர் அளவுகோலில் இது 6.9 பதிவாகியுள்ள நிலையில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் அங்கு விடுக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைக்கிறார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க மேலும் இன்று ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மாணாக்கர் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை முதுநிலை பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையோர் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியை வழங்க உள்ளது. சென்னையில் நடைபெறும் இந்த 4 மாத பயிற்சியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 35 வயதிற்குட்பட்ட ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குட்பட்ட இளைஞர்கள் சேரலாம். பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பயிற்சியை வெற்றிகரமாக முடிப்போருக்கு மாதம் 22,000 ரூபாய் வரை ஊதியம் கிடைக்கும் வகையில் வேலை வாய்ப்பும் ஏற்பாடு செய்யப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. 11 மணிக்கு பிரிஸ்டலில் தென்னாப்பிரிக்கா நெதர்லாந்துடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கம். வாழ்க்கையில் வர கஷ்டங்களை எல்லாமே நம்மளை முடக்கி போடுறதுக்காக வர்றது இல்லைங்க, நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்கன்னு நமக்கே அடையாளம் காட்டுறதுக்கு தாங்க. நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முகத்தில் ஒரு சின்ன புன்னகையோட இன்னைக்கு நாளை ஆரம்பிப்போம். ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, முதல்ல இன்னைக்கு நாளை ரசித்து வாழ பழகுவோங்க. மனசு பாசிட்டிவ் ஆகிடுச்சு, அப்போது அடுத்தது என்ன, உடம்பும் கொஞ்சம் துள்ளணுமே. கவலைகள் எல்லாம் மறந்து இன்னைக்கு நாள் முழுக்க உங்களை செம்ம ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்க இதோ வந்துட்டோம். திருச்சி வானொலி அலைவரிசைகள் அதிரடியான சரவடியான நிகழ்ச்சியான போடு ஆட்டம் போடு. உங்களோடு இணைவது உங்கள் அன்பு தோழி அனீஷா. மனசை அப்படியே லேசாக்கிக்கோங்க, இதோ உங்களுக்காக நம்ம லிஸ்டோட முதல் அதிரடி பாடல்.

இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நல்ல பாட்டு காதல விழுந்தாலே போதுங்க, நம்ம உடம்புல இருக்க எனர்ஜி தானா எகிரிடும். அந்த வரிசையில உங்களை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்க அடுத்ததா நம்ம அலைவரிசையில ஒலிக்க போற சூப்பர் ஹிட் பாட்டு இதோ உங்களுக்காக.

0: 2:30 மண்ணின் மனம் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் டி இ மாரியப்பா குழுவினர்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது போடு ஆட்டம் போடு. நேயர்கள் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள்.
2: தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

10:39 திருச்சிராப்பள்ளி முதலாளி இசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பட பாடல்களாக மெல்ல திறந்தது கதவு என்கிற திரைப்படத்திலிருந்து.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: விளையாடு.
1: ஆடி ஆடி விளையாடு, ஆடி ஆடி
2: விளையாடு.
0: டென்னிஸ் வீராங்கனை பி ஹரிணி ஸ்ரீ அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய ஓடி விளையாட்டு நிகழ்ச்சியில் யாரை மீட் பண்ண போறோம்னா பி ஹரிணி ஸ்ரீ. டென்னிஸ் விளையாட்டுல வந்து நல்ல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள சந்திக்க போறோம். வணக்கம்மா.
4: ஹாய், என்னோட பேர் ஹரிணி ஸ்ரீ பி, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
3: சரிம்மா, ரைட்டு. நீங்க டென்னிஸ்ல எத்தனை வருஷமா வந்து விளையாடுறீங்கம்மா?
4: 4 and half years.
3: சிறப்பு. அதுல வந்து என்னென்ன பரிசுகள் எல்லாம் வாங்கிருக்கீங்க?
4: அதுல வின்னர், ரன்னர் அப், செமிஸ், குவார்டர்ஸ், அது மாதிரி.
3: சரி, உங்களுக்கு விளையாடணுங்கிற ஆர்வம் வந்து எப்போ வந்துச்சுமா?
4: இல்ல, நாங்க வாக்கிங் போயிட்டு இப்ப நேர்ல அப்ப ஒரு டென்னிஸ் கோர்ட்டை பார்த்தோம்.
3: சரி,
4: அது டென்னிஸ் கோர்ட்டை பார்த்து நல்லா இருந்ததுன்னு போய் நானே போய் விளையாண்டு இருந்தேன். எனக்கு அப்படியே போக போக நல்லா என்ஜாய் ஆகுது.
3: டென்னிஸ் கோர்ட் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லம்மா? அது பாட்டுக்கு எங்க வேணா அடிப்பாங்க, அது பாட்டுக்கு ஓடி ஓடி வந்து எடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா பழக்கம் ஆயிடுச்சா?
4: அது பிராக்டிஸ் பண்ண பண்ண அது அசால்ட்டா வந்துடும். டென்னிஸ்ல வந்து ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட் சர்வீஸ், ஃபோர் ஹேண்ட் வாலி, பேக் ஹேண்ட் வாலி, அது மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி ஃபோர் ஹேண்ட் வந்து நல்லா ஸ்ட்ரோக் ஆக்ஷன் பண்ணும், பேக் ஸ்விங் எடுக்கணும், ஃபாலோ த்ரூலாம் பண்ணும். பேக் ஹேண்ட் வந்தும் அதே மாதிரி தான். சர்வீஸ் வந்து நல்லா காலை பெண்ட் பண்ணி போட்டு டாஸை போட்டு அப்படியே ஃபாலோ த்ரூ பண்ணிடணும். அதுக்கப்புறம் வாலி வந்து முன்னாடி போயிடணும், முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் வாலி ஆடணும். வாலி வந்து ஸ்லைஸ் மாதிரி பண்ணும். சர்வீஸ் வந்து நல்லா பெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்க்குள்ளே போடணும். ரெண்டு பாக்ஸ் இருக்கும், அது பாக்ஸ்க்குள்ளே போடணும். டபுள்ஸில் வந்து ரெண்டு பேர் ஆடணும், ஒருத்தவங்க வந்து பார்ட்னரு, அதுக்கப்புறம் அங்கே ஆப்போனண்டில் அங்கே ரெண்டு பேர், நம்ம ரெண்டு பேர். அதுக்கப்புறம் டபுள்ஸ் ஆடுறப்ப கோர்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணணும், கோர்ட்டு கவர் பண்ணிட்டு நல்லா ஆடணும். சிந்தட்டிக் கோர்ட்லாம் வந்து நல்லா மூவ் பண்ணிட்டே ஆடலாம். கிளே கோர்ட்ல வந்து எல்லாம் பிச்சும் தெரியும், எல்லா பாலும் நல்லா விளாடலாம், எல்லா பாலும் நல்லா சூப்பரா போவோம், பிச்செல்லாம் நல்லா இருக்கும்.
3: உங்களுக்கு பயிற்சி கொடுத்த மாஸ்டர் யாரு பேரு?
4: சுரேஷ் கோச், அவங்க அண்ணா ஸ்டேடியம் திருச்சி.
3: எவ்வளவு நேரம் வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க தினமும்?
4: காலையில 3 hours, நைட்டு 3 hours.
3: உங்களை தவிர்த்து வேற யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா?
4: அங்க அசிஸ்டன்ட் கோச்சஸ் எல்லாம் இருக்காங்க, ரஜித் அண்ணான் ஒருத்தவங்க இருப்பாங்க, ரமேஷ் அண்ணான்ட்டுலாம் இருப்பாங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க.
3: சரி, உங்களுக்கு டென்னிஸ்ல யார பிடிக்கும்?
4: எனக்கு வுமன்ஸ்ல வந்து சபலங்கா பிடிக்கும்.
3: சரி, அதுக்கப்புறம்
4: இந்தியால மாயா.
3: சரி, ரைட். அதுக்கப்புறம் வந்து இப்ப விளையாடுறதுக்கு போறீங்கன்னா அந்த என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க?
4: அது எக்கு சாப்பிட சொல்லுவாங்க, பழைய சோறு. எக்கு சாப்பிட்டா நல்ல ப்ரோட்டீன் சொல்றாங்க, நல்ல ஹெல்தி ஃபுட் எல்லாம் சாப்பிட சொல்றாங்க, கஞ்சி குடிக்க சொல்றேன்.
3: சென்னை
4: மேட்சுக்கு போனேன், அதுல வந்து அண்டர் 12 கேர்ள்ஸ்ல நேஷனல் லெவல்ல வின்னர் வாங்கிக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி இப்ப வந்து நான் வின்னர் அடிச்சிருக்கேன், அண்டர் 10 கேட்டகரியில வின்னர் அடிச்சிருக்கேன், அண்டர் 12 கேட்டகரியில நான் ரன்னர் அப் வாங்கிக்கேன், செகண்ட் பிளேஸ்.
3: நீங்க விளையாடுறது தமிழ்நாடு, அதை தவிர்த்து வேற மாநிலங்கள் எல்லாம் போயிருக்கீங்க இல்லையா? அப்பும்போது விளையாடும் போது ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணீங்களா? இது மாதிரி வந்து கொஞ்சம் சிரமமும் இருந்துச்சா, இல்லாட்டி வந்து நல்லாவே உணர்ந்தீங்களா?
4: அதெல்லாம்
3: எதுவும் இல்லை, நல்லா ஜாலியா விளையாண்டீங்க. சரி, என்ன அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறீங்கம்மா? இப்போ அண்டர் 12 நீங்க வந்து 9 வயசுலயே வந்து அண்டர் 12 நிறைய அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி இன் ஃபியூச்சர்ல என்ன மாதிரியா வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க?
4: இன்டர்நேஷனல்ல நான் சபலங்காவோ அல்க்ராஸ் மாதிரியோ நான் ஆகி விம்பிள்டன்ல, யூஎஸ் ஓபன்ல அது மாதிரி எல்லாம் விளையாண்டு நான் அதுல ஜெயிக்கணும். அது இன்டர்நேஷனல்
3: பாரியா, வேற லெவல்யா. வெரி குட், வெரி குட். உங்களுடைய ஆசை வந்து கண்டிப்பா நிறைவேறும். வாழ்த்துக்கள்மா.
4: தேங்க்ஸ்.

நேர்கள் இதுவரை கேட்டது டென்னிஸ் வீராங்கனை பி ஹரிணி ஸ்ரீ அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

0: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹர்ட்ஸுடன். இனி செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து இதமான கீதங்களுடன் இனிமே பேச வருகிறது தேன் சிந்தும் நீரும்.
1: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 மாதங்கள் நீடித்த அவசர நிலை காலத்தின்போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏ வ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக 1000 ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

கொண்ட பூங்கொடியும் சுவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன் அழகு. தாமரை கன்னங்கள் தேன்மலர்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: தீவனப்பயிர் சாகுபடி பரப்பை அதிகரிப்பது சாத்தியமற்றது. கால்நடைகளை பெருமளவு பராமரித்து வரும் சிறு மற்றும் குறு விவசாயிகளிடம் உள்ள குறுகிய நிலங்களில் அதிக தீவன மகசூல் தரும் தீவனப்பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் கால்நடை வளர்ப்பினை நாம் மிக லாபகரமான ஒன்றாக மாற்றலாம்.
2: கால்நடைகளுக்கான தீவன பயிர்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மு சுகந்தி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஹாய் கலை, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் தமிழ். வா, உள்ள வா. என்ன சாப்பிடுற?
0: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் குடு. பா, என்னமா வெயில் அடிக்குது.
1: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
0: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் குடு. என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
1: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
0: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
1: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
0: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறைதான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நாம கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
1: குறளமுதம் தெரிந்து செயல்வகை 47 அதிகாரம் 6 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

இப்படி எட்டாத உயரத்துல இருக்கக்கூடிய நிலாவையும் எட்டி பிடித்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் தொடர்ந்து வானவியல் ஆராய்ச்சியில ஈடுபட்டு நமக்கு அதை சார்ந்த பல தகவல்களை தந்துட்டு தான் இருக்காங்க. அதை நாமும் படிச்சோ பார்த்தோ கேட்டோ தெரிஞ்சு வச்சிருக்கோம். அளவிற்கு கூட கடல் பற்றின அறிவு சற்று குறைவுதான்னு கடலியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பொதுவா நம்ம வீடுகள்ல வேற வேற கேரக்டர் உள்ளவங்களை என்ன சொல்லுவாங்க, ரெண்டு ரெண்டு துருவம்பா, ஒன்னோட ஒன்னு சேராது அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம். இது மனிதர்களுக்கு மட்டுமில்லைங்க, ஆறு கடல் போன்றவற்றுக்கும் பொருந்தும். அட்லாண்டிக் பெருங்கடலும் பசிபிக் பெருங்கடலும் ஒன்னோட ஒண்ணு சேராதுன்றது தெரியுமா? அது ஏன்னா ரெண்டு கடல்களுக்கும் இருக்கக்கூடிய வெவ்வேறு நீரோட அடர்த்தி, வெப்பம், உப்பு தன்மை தான் இதற்கு

காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதே போல நம்ம இந்தியாவிலையும் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. இங்க உள்ள ரெண்டு ஆறுகள் கலந்தாலும் ஒன்னு சேர்றது இல்லையா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம்.

நம்ம இந்தியாவில உத்தரகாண்ட் மாநிலத்துல தேரி கார்வால் மாவட்டத்துல தேவ் பிரயாக் அப்படின்ற இடத்துலதான் இந்த ரெண்டு நதிகளோட சங்கமம் நிகழ்வுதான். இங்கதான் அலக்நந்தா ஆறும் பாகிரதி ஆறும் சந்திச்சு பின்னாடி கங்கை ஆத்துல கலக்குதுன்னு சொல்றாங்க. உத்தரகாண்டுக்கு பயணம் செய்யும் போது நிச்சயமா பிரயாக் அப்படின்ற வார்த்தையை நாம கேள்விப்பட்டிருப்போம். இங்க அஞ்சு பிரயாக் இருக்கான். தேவ பிரயாக், விஷ்ணு பிரயாக், நந்த பிரயாக், கர்ண பிரயாக், ருத்ர பிரயாக், இத பஞ்ச பிரயாக் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க ரெண்டு புனிதமான ஆறுகளான அலக்நந்தா மற்றும் பாகிரதி கலந்து புனித நதியான கங்கையை உருவாக்குதால இந்த பெயர் வந்திருக்கு. அலக்நந்தா ஆறு சதோபாந்த் அடிவாரத்துல பத்ரிநாத்ல இருந்து உருவாகி வருது. பாகிரதி கௌமுக் அடிவாரத்துல கங்கோத்ரியில இருந்து உருவாகி வருது. இந்த ரெண்டு ஆறுகளும் சேர்ந்துதான் கங்கையை உருவாக்குது. அலக்நந்தா ஆறு சற்று மண் கலந்த நிறமா இருக்குமா, இதுவே பாகிரதியோ பச்சை பசேல்னு அழகா இருக்குமா. இந்த ரெண்டு நதிகளுமே ஒன்றோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறது, பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்றாங்க. தேவ பிரயாக் ரிஷிகேஷில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலையும் கடல் மட்டத்திலிருந்து 2723 அடி உயரத்திலையும் இருக்கான். இந்த இடம் திரைப்படங்கள் எடுக்கிறது கூட சிறந்த தளமா இருக்காங்க.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நிலையத்தின் நேரம் 12:10. நேயர்களினி கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர். ஆதித்யரங்கன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாலே நின் என தொடங்கும் டாக்டர் எஸ். ராமநாதன் இயற்றிய பாடல், கோகிலப்பிரியா ராகம், ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் ஆதித்தரங்கன் அவர்களின் பாடல்கள் கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். உங்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நமது முதலாளி வரிசை 936 கிலோ

தினதர்சனம் பண்பலை 102.1 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம் ஒரு மணிக்கு நமது இரு அலைவரிசைகளிலும் மதுர கீதம் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள்.

2:15 வேளாண் ரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளாடுகளில் அகஒட்டுண்ணிகளின் தாக்கம், அவற்றை தடுக்கும் முறைகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி தமிழம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் பி மாரியப்பா குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள்.

இன்று மாலை 6:15 இருக்கு. நலம் தரும் யோகா, யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா்.

0: பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி வி நாகரத்னா, திரு ஜாய்மால்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடெர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை 1 கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராக்கஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலம்.

0: பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌரியா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். நெஞ்சாங்கூட்டில் நினைவுகளை சுமந்து நிற்கும் நேர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். காற்றலைகளின் காவிய கானங்களாக காலத்தை வென்ற இசையின் சங்கமமாக மலர்கிறது மதுரை கீதம். கடிதங்கள் வழியே நீங்கள் அனுப்பிய அன்பும் ரசனையும் என் கரங்களில் தவழ்கின்றன. இந்த இனிய பொழுதின் முதல் கணமாக ஒலிக்கவிருக்கிறது 4 கில்லாடிகள் திரைப்படத்திற்காக மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மாலதி, தங்கமாயன், நதிமாலா, மணிமாலா, மந்தாகினி, மந்தாரக்குப்பம், மஞ்சோதரி இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது.

0: வஜ்ரபலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் செவிகளுக்கு தேன் வார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய இதய கதவை தட்டும் மற்றொரு நேயரின் அன்பு மடல். ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா இவர்களின் விருப்ப பாடல் பொன்னூஞ்சல் திரைப்படத்திற்காக.
1: பந்தையே புரிஞ்சு ஆடுதம்மா.

காற்றலைகளின் காவிய கானங்களாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது மதுர கீதம். மதுர கீதத்தில் அடுத்ததாக இடம்பெறவிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சி மணச்சநல்லூர் சுமதி, முருகேசன், கருப்புசாமி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்ப பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக.

வள்ளூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா, வாரியங்காவல் கதிரவன், திட்டக்குடி செல்வராசு, திருமலிசை மணிவண்ணன், சிங்காட்டூர் ராஜேந்திரன், பொன்னியமேடு கணேசன் இவர்களின் விருப்ப பாடல்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் உங்களின் செவிகளுக்கு தேன் வார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய இதய கதவை தட்டுகிறது மற்றும் ஒரு நேயரின் அன்பு மடல். பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, சரோஜா, முத்தரசன்

தேனாக வந்து பாய்ந்து கொடுக்கிறது. வார்த்தைகளின் நயம், ராகங்களின் சுகமும் இணையும் ஒரு உன்னத இடம். இது உங்கள் மதுரகீதம். மதுரகீதத்தின் இனி வரும் பாடல் விருப்பம் கோரியிருக்கும் நேயர் திருச்சி மன்னார்புரம் நல்ல கருப்பன், விசாலாட்சி அழகப்பன் இவர்களின் விருப்ப பாடல் பாசவலை திரைப்படத்திற்காக.

நல்ல குலவிளக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிளக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, தம்பி தமையன் ஒன்று

கவிதைகளின் மொழியாக உள்ளத்தின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலியின் மதுரகீதம். அடுத்ததாக நினைவுகளின் நதியோரத்தில் நம்மை தாளாட்டப் போகும் ஒரு உன்னத பாடலை தேர்வு செய்திருக்கும் நேயர் முத்தரசன் நல்லூர் நவீன் சுந்தர் சந்திரபிரபா நிஷாந்தி ஷைனி சரண் தேவி பிரபா இவர்களின் விருப்ப பாடல் விடிவள்ளி திரைப்படத்திற்காக.

மனம் தொட்ட மடல்வழி கானங்களாய் வலம் வருகின்றது மதுரகீதம். மதுரகீதத்தில் இனிவரும் பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திற்காக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பள்ளிக்கரணை முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், தீபிகா இவர்களின் விருப்ப பாடல்.

காலத்தால் அழியாத காவிய கீதங்களாக ஒழித்து கொண்டிருக்கிறது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் இனி வரும் பாடல் 100க்கு 100 திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ இவர்கள் விருப்ப பாடல்.

நானும் மாணவன் தான். நாம் கற்றது கையளவு, அல்லாதது கடலளவு. வாழ்க்கை என்பது

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இசைப்பேழையின் பக்கங்கள் ஒவ்வொன்றாக புரண்டு மதுரகீதம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடையும் தருணத்தை எட்டியுள்ளது. மதுரகீதத்தின் நிறைவு பாடல்

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 CNG பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர், 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட 5,391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 140,635 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இதுவரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 நம்பர் வந்து இதுவரைக்கும் வேக்கண்டா இருக்கு. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
0: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார்.

0: உள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதாகவும், இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டடப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில்

0: மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்ராவிடர் வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒருநாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: causing multiple building collapses, state of emergency declared. South Africa advanced to knockout stage of FIFA World Cup for first time, defeating South Korea 1-0 in Monterrey. And with that, we end the midday news.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது பொதுவா வெள்ளாடுகளுக்கு அக ஒட்டுண்ணி தாக்குதல் எதனால வருது? இந்த அக ஒட்டுண்ணிகள் எத்தனை வகைகளா இருக்குது? இதனுடைய அறிகுறிகளை நாம எப்படி தெரிஞ்சு அதை நிவர்த்தி செய்யலாம்? இந்த மாதிரியான பல சந்தேகங்களுக்கு விளக்கம் தர இருக்கிறாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டி வி தமிழம் அவங்க.
3: ஒட்டுண்ணிகள் பாத்தீங்கன்னா ரத்தத்தை உறிஞ்சிறது மட்டும் இல்லாம பாக்டீரியா, வைரஸ், நச்சுயிரி போன்ற நோய்களை பரப்புறதுங்க. அது மட்டும் இல்லாம ரத்த சோகையை ஏற்படுத்தி பொருளாதார இழப்பீடை ஏற்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க.
4: சரிங்கம்மா, ஒட்டுண்ணியை வகை வகையா பிரிக்கிற மாதிரி எதுவும் வகைப்படுத்தும்?
3: ஆமா சார், ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, அக ஒட்டுண்ணிகள் அகண்டாவே உள்புறத்துல இருக்கக்கூடியதுங்க, புற ஒட்டுண்ணிகள் வெளிப்புறத்துல இருக்கக்கூடியது. அடுத்தது ஒரு செல் ஒட்டுண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து ஆங்கிலத்துல புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாங்க.
4: இந்த அக ஒட்டுண்ணிகள் எப்படி வந்து ஆட்டுகளுக்குள்ள போகுது அப்படிங்கறத சொல்லுவாங்க
3: சார். முதல்ல வந்து இந்த அக ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம மேலும் மூன்று வகைகளாக பிரிக்கலாங்க. அது பாத்தீங்கன்னா தட்டை புழுக்கள், நாடா புழுக்கள், உருண்டை புழுக்கள் என மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த தட்டை புழுக்கள் எப்படி பரவுதுன்னா, நத்தைகள் இருக்கு இல்லையா, நத்தைகள் மூலியமாக ஆடுகளுக்கு பரவக்கூடியதுங்க. இந்த நாடா புழு பாத்தீங்கன்னா சிற்றுண்ணிகள், புற்களில் இருக்கக்கூடிய சிற்றுண்ணிகளை வந்து ஆடுகள் மேய்ச்சலுக்கு போறப்ப சாப்பிடறதுனால இந்த நாடா புழு பரவுதுங்க.
4: சரிங்க, இந்த தட்டை புழுக்கள் என்ன மாதிரியான பாதிப்பை ஆடுகள்கிட்ட ஏற்படுத்தும்
3: சார்? இப்ப தட்டை புழுக்களை பாத்தீங்கன்னா என்னென்ன நோய்கள் இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல ஆடுகளை பாதிக்கக்கூடியது ஃபேஷியோலா ஹெப்பாட்டிகா என்று சொல்லக்கூடிய கல்லீரல் புழுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்பிஸ்டோம். இந்த ஆம்பிஸ்டோம்ல நிறைய வகையான புழுக்கள் இருக்குங்க. குறிப்பாக இந்த கேஸ்ட்ரோ தைலாக்ஸ் குருமினிப்பர், பேராம்பிஸ்டோமம், எக்ஸ்பிளனேட்டம், பிஸ்கோடீரியஸ் எலாங்கேட்டஸ், கட்டையிலோ போறான் கட்டையிலோ போறான் வகை புழுக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆடுகளை தாக்கி நோய்களை ஏற்படுத்துதுங்க.
4: சரிங்க, இந்த தட்டை புழுக்கள்லாம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு மாதிரியான நோய் பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கறத சொல்லுங்க.
3: இதுல பாத்தீங்கன்னா தட்டை புழுல முதலாவது நம்ம சொன்னது கல்லீரல் புழுங்க. இது என்ன பண்ணுதுன்னா கல்லீரல் இருக்கக்கூடிய பித்த நாளங்கள் வழியாக சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்களை அழிச்சு அங்க வந்து இது ஃபைப்ரோசிஸ் என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளை உருவாக்குதுங்க. அது மட்டும் இல்லாத பித்த நாளங்கள்ல சென்று அங்க பித்தம் சரியாக வெளியேறு
4: மழைக்காலத்துக்கும்
3: அடுத்தது இந்த நாடா புழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன விதமான மருந்து கொடுக்கலாம்னா, நம்ம நிக்ளோசமைடுங்கிற மருந்து வந்து 100 மில்லிகிராம் என்ற அளவிலும், பிராசிகுவண்டல் என்ற மருந்து பாத்தீங்கன்னா 10 மில்லிகிராம். இது எல்லாமே வந்து 1 கிலோ உடல் எடைக்கு நம்ம இந்த அளவுல கொடுத்தோம்னா இந்த தட்டை புழு நாடா புழுக்களையும் கட்டுப்படுத்தலாங்க. அடுத்தது உருண்டை புழுக்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபென்பெண்டசோல்ங்கிற மருந்து, அது பாத்தீங்கன்னா 7.5 மில்லிகிராம் என்ற அளவிலும், மற்றும் இந்த குளோசன்டல்ங்கிற மருந்து பாத்தீங்கன்னா 5 மில்லிகிராம். இது மட்டும் இல்லாம ஐவர்மெக்டின் என்று சொல்லக்கூடிய மருந்து வந்து ரெண்டுமே அக ஒட்டுண்ணி புற ஒட்டுணி ரெண்டுமே நீக்கக்கூடியது. இது வந்து 200 மைக்ரோகிராம் என்ற அளவில் வந்து 1 கிலோ உடல் எடைக்கு நம்ம கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தாங்க இது கொடுத்து நம்ம தகுந்த சிகிச்சை அளிக்கணுங்க.
4: சரி, இப்படி வந்து என்னுடைய ஆட்டை வந்து இப்படி எல்லாம் அக ஒட்டுணி தாக்கி இருக்கிறதுங்கிறத நான் எப்படிமா கண்டுபிடிச்சுக்கலாம்?
3: அக ஒட்டுண்ணிகள் தாக்கியிருக்குன்னா அதோடைய கல்லீரல் புழுனா அதோடைய அறிகுறிகள் என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டறியலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆடுகளை எங்க மேய்க்கிறோம், குறிப்பாக தட்டை புழுக்கள்லாம் எப்படி எங்க பரவும்னா, இந்த குளம் குட்டைகள்ல நீர் தேங்கி இருக்கும் இல்லைங்களா, அங்கதான் வந்து நத்தைகள், ஏன்னா மெயினா இது வந்து நத்தைகள் மூலியமாக பரவக்கூடியதுங்கிறதுனால அதோடைய ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நோயோட அறிகுறி மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இளம் உயிர்கள் பாத்தீங்கன்னா சாணத்துல வந்து அதோடைய பாகங்கள், முதிர்ந்த பாகங்கள் சாணத்துல பாத்தீங்கன்னா வேக வச்ச அரிசி மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சாண பரிசோதனை செய்து இந்த புழுக்களுடைய முட்டைகளின் எண்ணிக்கை என்ன இருக்குது, எந்த விதமான முட்டைகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம நோய் கடத்தும் இடையூற்று உயிரிகள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம கண்டறியலாங்க.
4: நம்ம இப்ப தட்டைப்புழு, நாடாப்புழு, உருண்டை புழு, மூணு வகையா சொல்றீங்க. இந்த புழுக்கள்லாம் எல்லாமே வந்து மழை காலத்துலதான் வருமா இல்ல வேற எதுவும் காலத்துல வருமா? எப்ப மேய்ச்சல்?

0: கூட்டிட்டு போலாம், எப்ப மேய்ச்சலுக்கு போறதை தவிர்க்கலாம், அதை பத்தி எல்லாம்.
1: ஓ, தட்டை புழுக்கள் பாத்தீங்கன்னா பொதுவாக வெயில் காலங்கள்ல தான் அதிகமா பரவுங்க. ஏன்னா அங்க வெயில் காலத்துல வந்து இந்த ஏரி குளம் குட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா தான் தண்ணி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆடு எல்லாம் அங்கதான் மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போவோம். அங்கதான் நிறைய புற்களும் இருக்கும். இது நத்தைகள் மூலியமா பரவுறதுனால, நத்தைகள் வந்து இடையூற்றி உயிரியா இருக்கிறதுனால வெயில் காலங்கள்ல இது அதிகமா பரவக்கூடியதுங்க. அதே நாடா புழுக்கள், உருண்டை புழுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மழை காலத்துல இது அதிகமா பரவுங்க.
0: அப்ப வந்து நம்ம எந்த நேரத்துல மேய்ச்சல் கூட்டிட்டு போகணும், இதெல்லாம் தவிர்க்கலாம், இல்லனா எந்த மாதிரியான இடத்தை நம்ம தேர்வு செய்யலாம்?
1: நம்ம வந்து பொதுவாகவே ஆடுகளை வந்து வெயில் அடிக்குது இல்லைங்களா, வெயில் அடித்ததுக்கு அப்புறமும் வெயில் குறையுது இல்லைங்களா, மாலை நேரத்துல வெயில் குறையறதுக்கு முன்னாடி ஆடுகளை வந்து மேய்ச்சிக்கணுங்க.
0: நீங்க சொல்ற டயத்துல தான் கூட்டிட்டு போவாதீங்கன்னு சொல்றாங்க, என்னமா செய்யறது அந்த மாதிரியான நேரத்துல?
1: நம்ம அதிக வெயில் நேரங்கள்ல மட்டும் நம்ம தவிர்த்துக்கிட்டா போதும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக வெயில் இருக்கும், அந்த டைம்ல நம்ம மேய்க்கிறது 12 இருந்து ஒரு 3 மணி வரைக்கும் நம்ம மேய்க்கறது தவிர்த்துக்கிட்டு மீதி 3 இருந்து 5 மணி வரைக்கும் நம்ம மேய்க்கலாங்க.
0: ஆமா, அதே போல இப்ப நீங்க தட்டை புழுக்கள் வந்து உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதே போல நாடா புழுக்கள் என்ன மாதிரியான உடல் பாதிப்பை ஏற்படுத்தும்?
1: நாடா புழுக்கள் பாத்தீங்கன்னா 4 வகையான புழுக்கள் வந்து ஆடுகளை தாக்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவிட்டிலனா என்று சொல்லக்கூடிய புழுக்கள், மோனிஷியா, அப்புறம் ஸ்டைலேஷியா, டைசினோசோமா என்ற 4 வகையான நாடாப்புழுக்கள் வந்து ஆடுகளை தாக்குதுங்க. இதுல குறிப்பாக இந்த மொனிஷா என்று சொல்லக்கூடிய நாடாப்புழுவானது இது வயது முதிர்ந்த ஆடுகளை விட இளம் வயது ஆடுகளை தாங்க இது அதிகமா பாதிக்கும். இந்த மாதிரி பாதிக்கும் பொழுது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னா, இது பொதுவாக வந்து ஊட்டச்சத்தோட போட்டிக்கிடும். ஆடுகள் சாப்பிடுற தீவனம் இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்ந்து புழுக்களும் வந்து தனக்கு தேவையான தீவனத்தை எடுத்துக்கிறதுக்காக இது வந்து ஊட்டச்சத்துக்காக போட்டிட்டு உற்பத்தி திறனை எதிர்மறையா வந்து இது பாதிக்குங்க. இளங்குட்டிகள் வந்து மேய்ச்சலுக்கு செல்லும் போது புற்களில் காணப்படக்கூடிய சிற்றுண்டிகள் மூலியமாக இது ஆடுகளுக்கு மெயினா பரவுதுங்க. இந்த புழுக்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து இருக்கும் பொழுது என்ன பண்ணும்னா, எடல் எடை குறையறது, குடல்ல வந்து அடைப்பு ஏற்பட்டு கழிச்சல் மற்றும் செரிமான கோளாறுகளை இது ஏற்படுத்துங்க. இது நோய் தாக்கப்பட்ட ஆடுகள் பாத்தீங்கன்னா சோர்ந்தும் மெலிந்தும் காணப்படுங்க.
0: அதே போல உருளை புழுக்கள் என்ன மாதிரியான பிரச்சனை?
1: உருண்டை புழுக்கள் பாத்தீங்கன்னா 13 வகையான உருண்டை புழுக்கள் வந்து ஆடுகளை தாக்கக்கூடியதுங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த ஹெமாகஸ் என்று சொல்லக்கூடிய புழுக்கள், ட்ரைகோஸ்ட்ராங்கிலஸ், பூனோஸ்டோமம், ட்ரைகூரிஸ் ஆகிய புழுக்கள் பாத்தீங்கன்னா ஆட்டோட சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் அசையுன் வயிற்று பகுதியில இது காணப்படக்கூடியதுங்க. இதே போல இந்த டிக்டியோகாலஸ் முல்லேரியஸ் புரோட்டோஸ்டாங்கிலஸ் புழுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நுரையீரலை பாதிக்கக்கூடியதுங்க. அடுத்தது தெலேசியாங்கிற புழு பாத்தீங்கன்னா கண்ணுல இருக்கக்கூடிய உருண்டை புழு,
0: புழுவா இருக்கட்டும், நாடா புழுவா இருக்கட்டும், உருளை புழுவா இருக்கட்டும், மருந்துகளே ஒரே மருந்தை கொடுக்காம வெவ்வேறு மாத்தி மாத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க, உங்களுடைய ஆலோசனை?
1: ஆமாங்க, நம்ம வந்து இந்த பொதுவாகவே ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யறப்ப ஒரே பென்பண்ட சோல்னா வருஷம் முழுதும் அந்த மருந்தையே கொடுக்காம நம்ம மாத்தி மாத்தி சுழற்சி முறையில கொடுக்கறதுனால புழுக்கள் வந்து அந்த குடற்புழு நீக்க மருந்துக்கு எதிரான எதிர்ப்பு திறனை உருவாக்கிக்கும். அப்படி மாத்தி கொடுக்கறதுனால நம்ம இதை தவிர்க்கலாங்க.
0: கொட்டகை பராமரிப்பு பண்ணிக்கலாம்.
1: கொட்டகை வந்து நம்ம எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறது பண்ணை மேலாண்மை எப்பயுமே முக்கியம். இது அது மட்டும் இல்லாம கிருமி நாசினிகளை தெளிச்சு நம்ம இது பண்ணிக்கணும். குட்டிகள் வந்து சாணத்தை நக்காம பாத்துக்கணும். ஏன்னா அந்த இதுல இருக்கக்கூடிய முட்டைகள், உரை முட்டைகள் எல்லாம் வந்து குட்டிகள் நக்கும் போது அதுக்கு இந்த ஒட்டுண்ணி நோய்கள் பரவுவதற்கான வழிவகுக்குதுங்க.
0: இப்ப ஆடுகளுக்கு வந்து புற ஒட்டுண்ணிகளை நீக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருந்து கொடுக்கலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த விவரங்களை?
1: புற ஒட்டுண்ணிகள் பாத்தீங்கன்னா கொசுலா இருக்கு இல்லைங்களா, கொசு, பேன், தெல்லு பூச்சி, உண்ணிகள், சொறிப்பூச்சின்னு சொல்லுவோம், சிற்றுண்ணிகளை வந்து சொறிப்பூச்சிகள்னு சொல்லுவோம். இதெல்லாம் புற ஒட்டுண்ணிகளின் வகைகள். இதுல பாத்தீங்கன்னா ஈக்கள்ல வந்து கடிக்கும் ஈ, கடிக்காத ஈன்னு 2 வகை இருக்கு. கடிக்கும் ஈ என்ன பண்ணுதுன்னா ஆட்டை போய் கடிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பகுதியில அரிப்பை ஏற்படுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் கொட்டிரும். சோ அரிப்பு இருக்கிறதுனால ஆடு என்ன பண்ணும், உடம்பு போய் தேய்ச்சிக்கும். சோ கடிக்கிறதுனாலயும் ரத்தம் சேதமாகும், அது இல்லாம போய் சொறிஞ்சிக்கிறதுனால காயங்கள் ஏற்படும், இதனாலயும் ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த கடிக்காத ஈக்களுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு ஈக்கள், இது என்ன பண்ணலாம், ஆட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு, கட்டுத்தடையில் இருக்கக்கூடிய தீவனம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது உயிர் வாழக்கூடியதுங்க. இந்த கடிக்காத ஈக்கள் என்ன பண்ணும்னா ஆட்டில் ஏதாவது சின்ன காயம் இருந்ததுன்னா அதுல உட்கார்ந்து ஈப்புழு நோயின்னு சொல்லக்கூடிய புண்களை வந்து இது ஏற்படுத்தக்கூடியதுங்க.
0: சரி, புற ஒட்டுண்ணிகள் வராம தடுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்?
1: தெல்லுப்பூச்சி பாத்தீங்கன்னா அது குதிச்சு குதிச்சு ஓடக்கூடியதுங்க. இப்ப உண்ணிகள்லாம் பாத்தீங்கன்னா கால் சந்து, காது பகுதி, கால்களுக்கு இடையில மடிப்பகுதி, இது பகுதியெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோங்க. ஆனா தெல்லுப்பூச்சிங்கிறது பாத்தீங்கன்னா ஆட்டுல வந்து அப்பப்ப வந்து ரத்தத்தை குடிச்சிட்டு குதிச்சு குதிச்சு ஓடக்கூடியது. இது வந்து அதிகம் ரத்தத்தை குடிக்கிறதுனால ரத்த சோகையை ஏற்படுத்துங்க. இதை நம்ம கண்டறியறதுங்கிற விட தடுக்கிறது தான் முக்கியமான வழிமுறையா இருக்கும். இதுல நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டெல்டா மெத்ரின் என்ற சொல்லக்கூடிய மருந்தை வந்து ஆடுகளின் மேல வந்து நம்ம தெளிக்கலாம் அல்லது வந்து நனைக்கலாம். ஆட்டை வந்து ஒரு தொட்டியில 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி என்ற அளவில் வந்து டெல்டா மெத்ரின் மருந்தை வந்து நம்ம கலந்து நனைக்கவோ அல்லது தெளிக்கவோ செய்யலாம். இது இல்லாம ஐவர்மெக்டின் என்று சொல்லக்கூடிய மருந்து கூட அகவுட்டுணி புறவுட்டுணி ரெண்டுமே நீக்கக்கூடியது. இது 200 மைக்ரோகிராம் உடல் எடைக்கு என்ற அளவில் இன்ஜெக்ஷன் மூலமா செலுத்துறதுனால 3 மாத காலத்தில்

0: நம்ம ஆக மற்ற புற ஒட்டுண்ணிகளை வராமல் தவிர்க்கலாங்க.
1: ஒட்டுண்ணிகளால வேற என்ன இழப்பெல்லாம் ஆட்டுக்கு ஏற்படும், எப்படி மருத்துவருடைய ஆலோசனையை பெறுவது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
0: இந்த ஒட்டுண்ணிகளால வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கடிக்கிறதுனால ரத்த சோகை ஏற்படுறது, அது மட்டும் இல்லாம நோய்கள் ஓரணு ஒட்டுண்ணி நோய்களை பரப்புறதுல இந்த புற ஒட்டுண்ணிகள் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இது மட்டும் இல்லாத பாக்டீரியா வைரஸ் நோய்களையும் பரப்புறது இந்த புற ஒட்டுண்ணிகள் முக்கிய ஒரு காரணமாக இருக்குதுங்க.
1: இந்த நீங்க சொல்லக்கூடிய உருண்டை புழுல என்னென்ன நோயெல்லாம் ஏற்படும், அதை எப்படி தடுக்கலாம்ங்கறத சொல்லுங்க.
0: இந்த ஹெமாங்கோசிஸ்ங்கிறது இது உருண்டை புழுவால் ஏற்படக்கூடிய நோய்ங்க. இது வரதுக்கு காரணமான உருண்டை புழு என்னன்னா ஹெமாங்கஸ் கண்டாட்டஸ் என்று சொல்லக்கூடிய உருண்டை புழு வளர்த்து நோய் ஏற்படுதுங்க. இது இந்த இளநிலை பருவம், அதாவது லார்வான்னு சொல்றோம் இல்லைங்களா, லார்வா மற்றும் முதிர்ந்த புழுக்கள் என்ன பண்ணணும்னா ஆடுகளின் அசையூன் வயிற்று பகுதியில இது வந்து அதிக அளவில் ரத்தத்தை உறிஞ்சி ரத்த சோகையை ஏற்படுத்துங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுல ஒரு 100 புழு இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அது 5 மில்லி ரத்தத்தை உறிந்தி ரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இது மட்டும் இல்லாத இந்த புழுக்கள் ரத்தத்தை உறிஞ்சும் போது ரத்தம் உறைதலை வந்து தடுப்பதற்காக ஆன்டிகொயாகுலன் சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருளை இது வெளியிடுறதுனால ரத்தம் உறையாமல் ரத்த சோகை ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக ஹெமாங்கஸ் கண்டாட்டஸ் காரணமாக இருக்குதுங்க. இந்த புழு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது நோயுடைய அறிகுறிகள் பாத்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கும், வயிறு மார்பு பகுதி மற்றும் கீழ்த்தாடை பகுதிகளில் நீர் கோத்து வீக்கம் ஏற்படுங்க. இது நாள்பற்ற நோய் தொற்றுகள் இருக்கும்போது கல்லீரல் பாதிப்பு, எடை இழப்பு, கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும், நீர் இழப்பை ஏற்படுத்தக்கூடியதுங்க. சில நேரங்களில் இது உயிரிழப்பை கூட இதை ஏற்படுத்துங்க.
1: அதே போல ட்ரைகோஸ்ட்ராங்கைலோகிஸ் உருண்டை புழுக்கள் எவ்வாறு ஆடுகளை பாதிக்கும்?
0: ட்ரைகோஸ்ட்ராங்கிலஸ் என்று சொல்லக்கூடிய உருண்டை புழுவால் இந்த நோய் ஏற்படுதுங்க. இது சிறுகுடல் அல்லது வயிற்றின் உட்பகுதியை வந்து இது சேதப்படுத்தக்கூடிய புழுங்க. இந்த புழு பாத்தீங்கன்னா அலர்ஜி, இறப்பை அலர்ஜி மற்றும் சில சமயங்களில் ரத்த சோகையை ஏற்படுத்துறதுக்கு இது காரணமாக இருக்குதுங்க. இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். இந்த வயிற்றுப்போக்கு பாத்தீங்கன்னா சளி மற்றும் ரத்த கசிவோடு அல்லது மலச்சிக்கல், பொதுவான பலவீனம், பசியின்மை, எடை அதிகரிக்கிறது அல்லது எடை கூடுறது, இது போன்ற அறிகுறிகளே ட்ரைகோஸ்ட்ராங்கிலஸ் புழுக்கள் ஏற்படுத்துங்க. புனோஸ்டோமோசிஸ் என்று சொல்லக்கூடிய உருண்டை புழு நோய் வந்து எப்படி வருதுன்னா, இது வந்து முதிர்ந்த புழுக்களின் வாய்ப்பகுதியில பாத்தீங்கன்னா பற்கள் இருக்குங்க. அந்த பற்கள் என்ன பண்ணும்னா குடல் சுவரை வந்து கடுமையாக காயப்படுத்தி ரத்த நாளங்களை சிதைத்து அடுத்தடுத்து ரத்தப்போக்கை ஏற்படுத்தி இது ரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இந்த புழுக்கள் என்ன பண்ணும், தோலில் ஊடுருவி செல்லும். குறிப்பாக வந்து லார்வா என்று சொல்லக்கூடிய இளம் புழுக்கள் தான் வந்து ஆடுகளுக்கு அதிக எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இது ஆட்டுக்குட்டிகள் பாத்தீங்கன்னா குறிப்பாக மழைக்காலத்தில் தான் இதோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த நோயோட அறிகுறிகள் பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, இந்த வயிற்றுப்போக்கு பெரும்பாலும் சளி அல்லது ரத்த கசிவோடு இருக்குங்க. வயிற்றுப்போக்கு இருக்கிறதுனால நீரிழவு, பசியின்மை, பலவீனம், எடை இழப்பு அல்லது வளர்ச்சி குறைதல், பாட்டில் ஜான் சொல்லுவோம், அது கீழ்த்தாடை வீங்கி போற கண்டிஷனுக்கு பேர் பாட்டில் ஜான் சொல்லுவோம், தோல் அலர்ஜி, முடி கொட்டி போயிடுறது, கரடு முரடான தோல் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா குழம்புகளை வந்து சேதப்படுத்துதுங்க. இந்த புழுக்கள் நுரையீரலை தாக்கும் போது இது என்ன பண்ணும், இருமலை ஏற்படுத்தக்கூடியதுங்க.
1: சரி, அதே போல ட்ரைகுரியோசிஸ் உருண்டை புழு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்?
0: இந்த ட்ரைகுரியோசிஸ் உருண்டை புழு நோயானது ட்ரைகுரிஸ் ஓவிஸ் என்று சொல்லக்கூடிய உருண்டை புழுவால் ஏற்படக்கூடியதுங்க. இது முதிர்ச்சி அடையாத லார்வாக்கள் மூலமாக பெருங்குடலின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய சுவரை வந்து இது ஊடுருவி சென்று எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது. இதனால் புழுக்கள் ரத்தத்தை உறிஞ்சி பெரிய புழுக்கள் என்ன பண்ண, சீக்கம் என்று சொல்லக்கூடிய பெருங்குடலின் சுவரை வந்து இது அதிகம் சேதப்படுத்துதுங்க. அதிக நோய் தொற்றுகள் இருக்கும் போது குடல்ல அலர்ஜி, புண்கள், ரத்தப்போக்கு, ரத்த சோகை இதெல்லாம் உண்டு பண்ணுங்க. ஓரணு ஒட்டுண்ணு நோய்கள் ஒன்னு சொல்லுவாங்க சார், அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா ரத்த கழிச்சல் நோய், இது காக்சிடியா என்று சொல்லக்கூடிய ஓரணு ஒட்டுண்ணியால் ஏற்படக்கூடிய நோய். இது பெரும்பாலும் இளம் வயது ஆடுகளை வந்து சிறுகுடல் மற்றும் பெருங்குடல் பகுதிகளை தாக்கி ரத்த கழிச்சலை ஏற்படுத்தக்கூடியதுங்க. இந்த நோய் தாக்கப்பட்ட ஆடுகள் அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சளி அல்லது ரத்தத்துடன் அல்லது ரத்தம் இல்லாத வயிற்றுப்போக்கு இருக்கும், நீர் இழப்பு, ஆடு மெலிஞ்சு காணப்படுறது, பலவீனம், பசியின்மை, எடை இழப்பு மற்றும் இறப்பு ஆகியவை இதனுடைய அறிகுறிகளாக இருக்குங்க. சில சமயங்களில் பாத்தீங்கன்னா ஆடுகள் பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இல்லாமலே கூட ஆடுகள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதே நாள்பட்ட நோயா மாறும் போது பசை போன்ற வயிற்றுப்போக்கு இதுல இருக்கும், சிறுகுடல் பகுதியில ரத்த கசிவு மற்றும் புண்கள் இருக்குங்க.
1: எப்படி தடுக்கலாம், எந்த நேரத்தில் என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில ஆலோசனைகளை உங்கள்ட்ட விவசாயிகள் கேட்க விரும்புவாங்க, உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனை கேட்கலாம்?
0: 9789297481.
1: அதாவது 97-89-29-74-81 இந்த எண்களில் அழைச்சிங்கன்னா அம்மா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவாங்க. நன்றி.
0: நன்றி.
2: ஓடு ஓடு ஓடு ஓடு ஒய்யாரமா, நாம ஓடு போய் சேர வேணும் சீக்கிரமா.
3: வெள்ளாடு வளர்ப்பு நல்ல லாபம் தரக்கூடியதுதான். அந்த லாபத்தை பெறணும் அப்படின்னா நம்மளுடைய பராமரிப்புகளை சரியான முறையில கடைபிடிக்கணும். ஆடுகளை மேய்ச்சலுக்கு விடும் போதும் சரி, ஒட்டுண்ணி தாக்கம் ஏற்பட்ட ஆடுகள்ல ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா அதை உடனடியா நிவர்த்தி செய்யறது, இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் கவனிக்கும் போது பொருளாதார

0: இழப்ப தடுத்து ஆடுகள்ல நல்ல லாபத்தை பெறலாம் அப்படின்னு இதுவரைக்கும் பல்வேறு விளக்கங்களை நமக்கு கொடுத்தாங்க சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டிவி தமிழமவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் டி மாரியப்பா குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன
1: பிடிக்கும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெண் இருப்பதாக எவர் சொல்லி கேள்விப்பட்டதும் கிடையாது. அப்படிப்பட்ட
2: பவளக்கொடி மாதை நான் பார்க்க வேண்டுமே, பவளக்கொடி மாதை நான் பார்க்க வேண்டுமே.

0: தேவனா வார்த்தை கொடுக்கின்றாய் அர்ஜுனா, திருமணம் முடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? பவனக்குடி ஆமணியை பார்த்தா உடனே ஒரே வாழை எடுத்து வெட்டி வீழ்த்திருவா. அவளை பார்க்கணும் அப்படின்னா ஒரு உபாயம் சொல்றேன், கேக்குறியா?
1: என்ன? எப்படி?
0: மனசாரம் சொல்றேன் தெரியுமா, ஒரு உபாயம்.
1: ஓ, அன்னப்பட்சி.
0: அதான்.

0: எங்கு சென்று நிறைவருவாய். அர்ஜுனா, உன்னை அன்னபட்சா மாத்தி பவனக்குடிகிட்ட உனக்கு கொடுத்துறேன். நீ சென்று அவனுடைய நயமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு பக்குவா நடந்து காரியத்தை பிறகு விரைவா சீக்கிரம் முடிச்சிடலாமா?
1: ஆகட்டும் அண்ணா.
0: ஆகா, சந்தோஷத்தை பாரு, வருகின்றேன்.
2: தாமரை மாமுக மதரே அவரும், தாமரை மாமுக மதரே அவரும் வரும் என்னோடு போகலாம். தாமரை மாமுக மதரே அவரும் வரும் என்னோடு போகலாம்.
3: தோழி, நாம் பௌர்ணமி திதியாகி இன்று பவுளக்காட்டுக்கு வந்திருக்கிறோம்.
4: ஆமாம்.
3: யாருக்கேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதுல இருந்து விடுபடுத்த வேண்டியது நம்முடைய
4: கடமைதான்.
3: நீ இந்த படியாக வா, நான் இப்படியே வருகிறேன்.
4: வருகிறேன்.
3: நம்முடைய கடமை முடித்துக் கொண்டு அரண்மனைக்கு போகலாம்.
4: சரியம்மா. ஆமா, ஏதோ ஒரு ஓலசத்தம் கேட்கிறதே.
3: யாரோ
4: கேட்கிறதே, யாரோ
3: இங்கே இங்கேப்பா.

0: நம்புவது அண்ணனுக்கு சொன்னாலே வந்தது.
1: அம்மா அம்மா, இவர் கலவரம்மா வந்து கடித்ததான்.

0: விட்டாரம்மா? வண்டு கடித்து என் கணவர் இறந்து விட்டாரம்மா?
1: கவலைப்பட வேண்டாம், புருஷன் பிழைக்க செய்வேன், பணம் உயிர் வரவும் செய்வேன், புருஷன் பிழைக்க செய்வேன், பணம் உயிர் வரவும் செய்வேன், கருது சோதிக்க வேண்டாம், கண்காலங்கிட வேண்டாம், என்னது வந்தது அம்மா? முன்னு பார்த்தா சிறு பெண்ணாக இருக்கிறாய், அவரோ வயோதிகமாக இருக்கிறார். ஏதோ இருக்கட்டும், நீ கவலைப்படாது, கொஞ்சம் மறைவாகிரு. நான் இப்பொழுதே சரப்புடைய கட்டி
0: தூரம் வடக்கே வாசம் துவாரகை எங்கள் தேசம், தூரம் வடக்கே வாசம் துவாரகை எங்கள் தேசம், பஞ்சபீரைக்கு வந்தும் பட்டினியா நாங்கு வந்தும் தூரம் வடக்கே வாசம். அம்மா, தாங்கள் சரணை கூர்ந்து என்னுடைய கணவனுடைய உயிரை எழுப்பி தருமாறு அன்போடு கேட்கின்றேன் அம்மா.
1: நாங்கள் சரப்புடைய கட்டித்தான் உயிர் வர வைக்க வேண்டும்.
0: சரி,
1: நீ கொஞ்சம் மறைவாக இருமா.
0: ஆகட்டும் அம்மா.
1: தோழி,
2: என்னம்மா
1: இந்த சரப்புளி அந்த கிழவன் கையில் கட்டு. தோழி, இது என்ன, இது சூதாக இருக்கிறது, இவர்கள் சூதான ஆட்களாக தெரிகிறது. நான் அரண்மனைக்கு போகிறேன், நீ பத்திரமாக சரப்புளி வாங்கி கொண்டு வந்து விடு.
2: சரியம்மா, இப்பொழுது சரப்புளியை தரப்போகிறாயா இல்லையா?
0: தர முடியாது, உங்க அம்மா வர சொல்லு.
2: அம்மாவை வர சொல்ல வேண்டுமா?
0: ஆமா.
2: சரி, நான் போய் வர சொல்லுகிறேன், பார்த்துக்கொள்.
3: அன்பச்சி, அன்பச்சி, அன்பச்சி.
1: யார
3: அன்பச்சி? உங்களையும் மகராணிமா வணக்கங்க.
1: என்ன இது?
3: இது அன்னப்பூச்சிக்கோ.
1: விக்க வந்திருக்கிய?
3: ஆமாங்கோ.
1: அப்படின்னா இதற்கு வேண்டிய பொண்ணு தருகிறோம், இந்த அன்னப்பூச்சியை கொடுத்து விடு.
3: வேண்டிய பொண்ணு தருவீங்களா?
1: ஆமா.
3: அம்மா, இது என் உயிருக்கு உயிரா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்க வந்து இப்போ கேக்குறீங்க, பரவாயில்ல, மகாராணியாவா கேக்குறீங்க, குடுக்கறோங்க.
1: இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடு.
3: ஒரு நாளைக்கு மட்டும்? அப்பனா ஒரு நாளைக்கு கொடுத்தா போன நிறைய குடுப்பீங்க.
1: ஆமா.
3: சரிங்க, குடுக்கறோங்க.
1: தோழி, இந்த பறவைக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து வாங்கி விடு.
2: சரியம்மா.
1: தோழி, எனக்கு ஏதோ உடல் எல்லாம் அயர்வாக இருக்கிறது, நிச்சரி வருகிறது. இந்த பார், இந்த அன்னப்பறவை என் அருகில் இருக்கும்பொழுது எனக்கு இந்த உலகமே மறந்துவிடும். அருமை பெரும்

0: அண்ணமே, என் பக்கத்திலேயே நீ இருக்க வேண்டும். இந்த ஒரு நாள் தான் உன்னை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு நிச்சயம் வருகிறது, நீ போ.
1: சரி அம்மா.
0: யார் நீ? நில்லங்கே, ஓடாது. இரவில் வந்த திருடா நீ யாவனோ உரையடா, இரவில் வந்த திருடா நீ யாவனோ உரையடா.
2: ஏதது கோபமா யாதுரை ஆடுகிற ராய்வனி தாமணியே, ஏதது கோபமா யாதுரை ஆடுகிற ராய்வனி தாமணியே.
0: மாதர்கள் வாழிடும் ஆடவர் மேவுதல் நியாயமதோ மடையா, மாதர்கள் வாழிடும் ஆடவர் மேவுதல் நியாயமதோ மடையா.

0: மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை டி இ மாரியப்பா குழுவினர் வழங்கிய மேடை நாடக பாடல்களை கேட்டு ரசித்தோம்.
1: இந்நிகழ்ச்சியை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்களுக்காக தனது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து வழங்கியது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சி பி ஆதித்யா இன்று வழங்கினார். மத்திய அரசு பொதுமக்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் வகையில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக சென்னை ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர் சுய உதவிக் குழுவினர் அதிக அளவில் வங்கிக் கடன்களை பெற்று தொழில் முனைவோராக உருவாக வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை, முதுநிலை, பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசைத்துறல் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதிய நேரத்து வெயிலையும் மறந்து மனசை நினைக்க வந்தாச்சு உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் இசைத்துறல் நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழி அனீஷா. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு குட்டி தத்துவத்தோட ஆரம்பிக்கலாமா? நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் எல்லாமே மேகம் மாதிரி கொஞ்ச நேரம் சூரியனை மறைச்சு இருட்டாக்கலாம். ஆனால் அந்த மேகமே மழையா மாதிரி பூமிக்கு குளிர்ச்சியை கொடுக்கும்போது அதே மாதிரி

இன்றைக்கி நம்ம நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி சிலாகத்தை எழுதின அன்பு கடிதங்கள் அப்புறம் சுட சுட வந்த மின்னஞ்சல்கள் தான் இந்த ஒரு நேரம் இந்த ஒரு மணி நேரத்தை அழகாக்க போகுது. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சரிங்க, நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஒரு புதுமையான குட்டி தகவலை பார்த்துருவோமா? நம்ம உலகத்தில் எத்தனையோ விசித்திரமான விஷயங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று தான் விண்வெளியில் இருக்கிற விண்வெளி வீரர்கள். அங்கே போனால் அழவே முடியாதான். ஏன்னா அங்கே புவியீர்ப்பு விசை இல்லாததால் கண்ணீர் துளிகள் கீழே வடியவே வடியாதான். அது கண்ணுக்குள்ளேயே ஒரு சின்ன பந்து மாதிரி தேங்கி நிற்குமா? கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்போ இந்த அழகான தகவலோட நம்ம இசைத்தூரலில் முதல் கடிதத்தை பார்க்கலாம். யார் எங்கேருந்து அப்படின்னா, குமாரமங்கலத்திலிருந்து லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்கியா, மித்ரன், ரித்தன்யாஸ்ரீ. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 20ஆம் தேதி அன்று சரியாக 10 மணி முதல் 11 மணி வரை உறங்கும் விழிகள் உறங்க நினைவுகளை தரும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பான நேயர்கள் கைபேசி செயலி வழியாக விரும்பி கேட்ட தேனிசை பாடல்களை அன்பு சகோதரி பிரியா வைரமணி அவர்கள் உடனுக்குடன் காற்றலையில் எங்கள் செவியோரம் இனிக்க இனிக்க தந்தார். அவர்கள் ஜூனியர் தங்கப்பதக்கம் போன்ற திரைப்படத்தில் பாடல்கள் ஒலித்தது அருமையாக இருந்தது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க.

0: அதுக்கப்புறம் 21ஆம் தேதி அன்று நமது திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலைக்கு வாழ்த்துக்களோடு ஆரம்பிச்சிருக்காங்க. மாலை சரியாக 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தோம். பொன்மாலை நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. நண்பர் ரோகநாதன் வந்து கவித்துவமான தொகுதியில் காற்றலைகளில் கவிதையை வந்து புனைந்து இடைக்காலத்து காதல் கீதங்களை ஒவ்வொன்றும் எங்களுக்கு ரொம்ப மென்மையான இதயங்களை பதமாய் தாளாட்டச் சென்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து ஆவாரம்பூ படத்தில் எஸ் ஜானகி பாடிய நதியோரம், 16 வயது நிலை படத்தில் ஜானகி பாடிய செந்தூர பூவே, மெல்ல திறந்த கதவு படத்திலிருந்து ஜானகி பாடிய ஊருசனம் போன்ற பாடல்கள் அற்புதமாக இருந்துச்சும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி,
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதை பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதை பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
6: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.

ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா சுட சுட ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கு. யார் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி திருவானை காவல் கீழே கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் அனுப்பிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் 99வது பிறந்த நாளில் அவர்களுக்கு நம் திருச்சி பண்பலையின் மூலமாக நான் எழுதிய வாழ்த்து கவிதையை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. கவிதையை ரொம்ப அழகா நீளமா இருக்கு, நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் சின்னதாக்கி நான் உங்களுக்கு சொல்றேன். காவிய தலைவன் அர்த்தமுள்ள இந்து மதம் படைத்த

ரொம்ப அழகா நீளமா இருக்கு. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் சின்னதாக்கி நான் உங்களுக்கு சொல்றேன். காவிய தலைவன் அர்த்தமுள்ள இந்து மதம் படைத்தவன் மட்டுமல்ல, இயேசு காவியம் எழுதியதும் நீதானே. கலங்காதிரு மனமே என்று கன்னியின் காதலி படத்தில் ஆரம்பித்து கண்ணே கலைமானே என்று மூன்றாம் திரைப்படத்துடன் உன் முடிவுரையை எழுதி கொண்டவன் நீ. நீ படைத்த கவிதைகள் சாகாவரம் பெற்றதை போல் உன் புகழும் என்றும் மறைவதில்லை. காவிய தலைவனே, தமிழ் தாயின் தவ புதல்வனே, வணங்குகிறோம் உன்னை. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து இந்த அழகான கவிதைய அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா 22ஆம் தேதி காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனைவர் தில்லைவனம் அவர்கள் கால மேலாண்மை குறித்து சிறப்பாக பேசினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சிறப்பு வல்லுநர் திரு அருள் ராபர்ட் அவர்களுடன் சித்ரா திருவாளன் அவர்கள் பாலினம் மற்றும் மனநலம் சார்ந்த சமூக பிரச்சனைகளை பற்றி சிறப்பாக உரையாடினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சேலம் கால்நடை பல்கலைக்கழக முனைவர் மீனலோச்சினி அவர்கள் ஆடு வளர்ப்பு பற்றியும் பல்வேறு பயிற்சிகள் பற்றியும் ஆடுகளை காப்பீடு செய்வது பற்றியும் பேசியது பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில அம்சப்பிரியா அவர்கள் கற்பனை இல்லாத வாழ்க்கை, பறவைகள் இல்லாத வானம் என்ற கற்பனையின் சிறப்புகளை எடுத்து கூறியது அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் செய்தி சுருள் நிகழ்ச்சியில கொத்தவரை சாகுபடி குறித்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி மன ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள் எப்படி பேச வேண்டும், நாம் எப்படி கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்ற கம்யூனிகேஷன் தகவல்கள் வழங்கியது அருமையாக இருந்தது. கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் லக்ஷ்மி வானொலியோடு தனக்குள்ள அனுபவங்களை பற்றி சிறப்பாக கூறினார். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பேசிய நாமக்கல் சுகந்தி அவர்கள் வாழை சார்ந்த கழிவுகள், கைவினை பொருட்கள் மற்றும் மண்புழு உரங்கள் தயாரித்தல் பற்றிய பல தகவல்களை கூறினார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா லால்குடியிலிருந்து வரதராஜ நகர்லிருந்து எம் ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. நேற்று மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பான மதுரை கீதம் நிகழ்ச்சியில் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டேன். நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்களாக இருந்தாலும் எனக்கு பிடித்தமான தங்கப்பதக்கத்தின் மேலே வாழ்ந்து காட்ட வேண்டும், தாமரைப்பூ குளத்திலே, அத்திக்காய் காய் போன்ற பாடல்கள் ஒளிபரப்பாகின. ஆகையால் என் மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் கேட்ட பாடல் ஒளிபரப்பாகவில்லை என்றாலும் மற்ற நேயர்கள் கேட்ட பாடல்கள் என் மனதிற்கு நிறைவை தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஒளிபரப்பிய நிலையத்தாருக்கும் விரும்பி கேட்ட நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருத்தப்படாதீங்க, உங்களோட பாடல் இனி வரும் காலங்களில் ஒலிக்கும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ராம்னை வழங்கும் ஆலய உலாவில்

0: ஆதிசேஷன் இல்லாமல் அமர்ந்த கோலத்தில் ரங்கநாயகி தாயாரோடு அருளும் ரங்கநாத பெருமாளும்,
1: அகிலாண்டேஸ்வரி அம்பிகையோடு பொன் வைத்த நாதரும் அருளும் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை

0: நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
1: ராம் நெய், இனிமையான நம்மிடத்தில் ஒரு சுவையான தருணம் ராம் நெய்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரல். இசை தூரல்ல அடுத்ததா ஒரு சின்ன தகவல் துணுக்கு பார்த்துடலாங்க. இது எப்படின்னா ஒரு பார் கோடு ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் பில் போடுற இடத்துல டக்கு டக்குன்னு அந்த பொருளோட பார் கோடை ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த சத்தமே ஒரு தனி ராகமாக தான் இருக்கும். நாம் எல்லாரும் அதை லேசர் லைட் அங்கே இருக்கிற கருப்பு கோடுகளை தான் ஸ்கேன் பண்ணுதுன்னு நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லைங்க. அந்த ஸ்கேனர் மிஷினை கருப்பு கோடுகளுக்கு நடுவில் இருக்கிற வெள்ளை கலர் கேப்பை அதைத்தான் ஸ்கேன் பண்ணி விலையை கண்டுபிடிக்கலாம். கருப்புக்கு நடுவில் இருக்கிற வெள்ளைக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்னு இப்போதான் புரியுது.

அவரோட கடிதம் பார்த்தீங்கன்னா, தீர்க்கர் மூர்த்தி கல்லகம், திருச்சி கல்லகத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று 7:05 உற்சாக உச்சம், இதில் செல்வி ரா எலிலோவியாவின் எனக்கு பிடித்த புத்தகத்தில் ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதரின் புத்தகம் இடம்பெற்றது. அருமையாக இருந்தது, மிகவும் யதார்த்தமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் இளைய சமுதாயம் வந்துட்டு எலிலோவியாவோட வாசிப்பு பழக்கத்தை பார்த்து எல்லாரும் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னும் அதில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைய நண்பகல் 12:10 ஒளிபரப்பாகிய சூரியகாந்தியில் ஊனம் இல்லாத உள்ளங்கள் மற்றும் மனதை தேடி ஆகிய 2 நாடகங்களும் கேட்டேன். அதில் முதலாவதாக ஒளிபரப்பான ஊனமில்லா உள்ளங்கள் அப்படிங்கிற நாடகத்துல நடைமுறை வாழ்க்கையில இப்படி ஒரு முற்போக்கு உள்ளம் கொண்ட அண்ணனை காண்பது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இருப்பினும் தங்கையோட எதிர்கால வாழ்க்கைக்காக மனம் மாறியது வரவேற்புக்குரியது. ஏற்கனவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், பட்டுக்கோட்டை பிரபாகர் வரிசையில பட்டுக்கோட்டை ராஜேஷின் படைப்பு போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருபதாம் தேதி அன்று 6:15 நலம் தரும் யோகாவில் திருச்சிராப்பள்ளி யோகா பயிற்றுனர் ஷாஹிரா பானுவின் சூரிய நமஸ்காரம் 12 யோகா வகைகளை விவரித்தார். அருமையாக இருந்தது. பேரழிவு யுகத்தில் உபயோகிக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளிலும் உடலானது மிகுந்த சோர்வுக்கு உள்ளாவதை மீட்டெடுக்கும் முயற்சிதான் யோகா என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெல்ல தெளிவாக்கினார். பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பொன்மலைப்பட்டியிலிருந்து ராஜமாணிக்கம் செல்வராஜ் அவங்க எழுதின கடிதம் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி அன்று அறந்தாங்கிக்கு அருகில் உள்ள ஆவுடையார் கோவில் தேரோட்டம் நேர்முக வர்ணனை கேட்டோம். காலை 10:30 தேரில் மாணிக்க வாசகர் நின்ற கோலத்தில் திருவீதி உலா வந்தார். திருவாசக நூலை பாடியதால் மாணிக்க வாசகர் என்ற பெயர் இறைவனால் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 ஆண்டு பழமையாய்ந்த இந்த கோவிலை பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: போதையில்லா வாழ்வே சிறந்த வாழ்வு. ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றிணைவோம். நம் இளைஞர்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்போம்.
2: வெளியீடு: மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, திருச்சிராப்பள்ளி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: பண்பலை 102.1 நாளை காலை 11 மணிக்கு திருச்சி ஆத்மா மருத்துவமனை வழங்கும் போதை மாற்றும் பாதை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாளினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஆத்மா மருத்துவமனை.
1: மனநல ஆலோசனைக்கு நம்பர் செல்வி, தில்லைநகர் 10th கிராஸ், திருச்சி. தொடர்புக்கு 8901-901-901.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர், இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கியோர்
3: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி, மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோங்க. இசைத்தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சின்ன தகவல் பாக்கலாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம் பின் நம்பரோட சீக்ரெட்டுங்க. என்ன நேர்களே, ஏடிஎம் கார்டை உள்ள நுழைச்சதும் நாம 4 டிஜிட் பின் நம்பர் போடுறோம்ல, அது ஏன் 4 நம்பரா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்ச ஜான் ஷெப்பர்ட் ஃபாரன் முதல்ல 6 டிஜிட் நம்பர் தான் வைக்கலாம்னு பிளான் பண்ணாராம். ஆனா அவரோட வைஃப், அதாவது அவங்களோட மனைவியார் வந்து கரோலினால 4 நம்பருக்கு மேல ஞாபகம் வச்சுக்க முடியலையாமா. என்னங்க, எனக்கு 4 நம்பர் தான் மனசுல நிக்குது அப்படின்னு சொன்னதால இன்னைக்கு உலகமே 4 டிஜிட் பின் நம்பரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு வைஃபோட ஞாபகம் மறதி உலகத்தோட பேக்கிங் சிஸ்டத்தையே மாத்திருச்சு பாத்தீங்களா.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜூன் 26 சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம். போதைப் பொருளை ஒழிப்போம், இளைஞர்களை காப்போம், ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். போதை இல்லா சமூகம் மலர நாமும் பங்களிப்போம்.
2: வெளியீடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திருச்சிராப்பள்ளி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்

0: தன் பக்தைக்காக தானே வந்து பிரசவம் பார்த்த அகிலாண்டேஸ்வரி அம்பிகை பொன் வைத்த நாதரோடு அருளும்
1: சுகப்பிரசவ பிரார்த்தனை தலமான நாகப்பட்டினம் சித்தாய்மூர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா நேரலை. நாளை காலை 10 மணிக்கு
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 கும்பாபிஷேக விழாவில் இணைவோர்
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை தூரல். இசை தூரல்ல அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி அம்மா அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றைய வண்ண கோலங்கள் மிகவும் அழகாக ஜொலித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அனிஷா தோழிகளிடம் என்றென்றும் இனிமையான நினைவுகளை பகிர அழைத்தார். தோழிகளும் பள்ளி பருவம், அம்மா வீடு என்று பகிர்ந்தனர். என் கணவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னைதான். திருமணமான புதிதில் மகாபலிபுரம் அவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றது எனக்கு மிகவும் பிடித்தமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நேற்றைய மாலை வண்ண கோலங்கள் மூவர் கூட்டணியில் கலகலப்பாக இருந்தது. விழா பேருந்து கடிஜோக் சொன்ன அருமை அப்படின்னு சொல்லிட்டு கௌதமன் அண்ணாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில திருஞானம் அவர்கள் வழங்கிய கவியும் இசையும் என்ற நிகழ்ச்சி கேட்பதற்கு அருமையாக இருந்ததும்னு MS விஸ்வநாதன் ஐயா கவிஞர் கண்ணதாசன் கூட்டணியில உருவான திரை இசை பாடல்களில் ஞானம் அவர்கள் தொகுத்து வழங்கிய பாடல்கள் அனைத்தும் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருவரை பற்றி சொன்ன தகவல்களும் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி ஞானம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானம் சார், சில வருடங்களுக்கு முன்பு நமது பண்பலையில ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் தொகுத்து வழங்கிய பூங்கதவு நிகழ்ச்சி முத்துமுத்தான இனிமையான பாடல்களுடன் மிகவும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மணி நேரம் போவதே தெரியாது சார். வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க, பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க நமது ஞானம் சாருக்கு. கௌதமன் சார், உங்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு இதுல சொல்லியிருக்கிறாங்க. வழங்கிய பண்பலைக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி அவங்க.

அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் பார்த்துடலாமா. தீக்குச்சி லைட்ரு ஒரு சின்ன விடுகதை தாங்க. தீக்குச்சி முதல்ல வந்துச்சா இல்லை லைட்ரு முதல்ல வந்துச்சா? என்ன தீக்குச்சி தான் நினைக்கிறீங்கல்ல, அதாங்க தப்பு. 1823லேயே உலகத்தோட முதல் லைட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆனால் நாம் இன்றைக்கி சமையலறையில் யூஸ் பண்ணுற பாதுகாப்பான தீக்குச்சிகள் 1826ல் தான் வந்துச்சாங்க. ஸோ தம்பிக்கு முன்னாடி அண்ணன் வந்த கதையாக தீக்குச்சிக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே லைட்ரு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: நம சிவாய.
1: நாளை காலை 10 மணிக்கு
2: யார் காணக்கூடும் ஜகத்தின் ஆசிலாயீசனின் ஜாலத்தை.
3: பக்தியில் சிறந்த பக்தைக்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் பெருமையும்,
1: அகிலாண்டேஸ்வரி உடனுரை பொன் வைத்த நாதர் மகிமையும் பேசும்
3: மகா கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை சித்தாய்மூர் ஆலயத்திலிருந்து
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
4: என் கோபாதாஸ் ஜுவல்லர்ஸ், சின்ன கடை ஸ்ட்ரீட், கலெக்டர் ஆபீஸ் ரோட்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியாக 3:50 கடந்து இசை தூரல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு சின்ன துணுக்கு பார்த்துடலாமா? விமானத்தில் விண்டோ சீட் பிடிச்சி உட்காந்து போகிற எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் கவனிச்சிருக்கீங்களா, ட்ரெயினில் பஸ்ஸில் எல்லாம் ஜன்னல் சதுரமாக இருக்கும், ஆனால் பிளேனில் மட்டும் ஏன் வட்டமாக இருக்குது? 1950களுக்கு முன்னாடி பிளேன்லேயும் சதுரமாக தான் ஜன்னல் இருந்துச்சான். ஆனால் அந்த சதுரத்தோட மூலைகளில் காற்றோட அழுத்தம் ஜாஸ்தியாகி விமானங்கள்லாம் விபத்துக்குள்ளாச்சான். அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட் எல்லாம் யோசிச்சு ஏர் ப்ரெஷரை கம்மி பண்ண ஜன்னல்களை எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் மாற்றினாங்களாம். அந்த ஒரு வளைவு தாங்க இன்னைக்கு பல உயிரை காப்பாற்றிட்டுருக்கு.

துவாக்குடி பவுலின் மைக்கேல் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 25ஆம் தேதி அன்னைக்கு பண்பலைக்கு நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து அமீஷா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கேன். நேற்று மதியம் இசைத்தூரல் நேரோட மின்னஞ்சல்கள் கடிதம் தகவல்கள்லாம் அழகாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. இனிய பாடல்களையும் அனீஷா உங்கள் குரலுக்கு நான் ரொம்ப அடிமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வண்ணக்கோலங்களில் அஞ்சுக்குள்ள ஒன்று சிறப்பு நிகழ்ச்சி கொடுத்த வண்ணக்கோலங்கள் வர்ணஜாலம் கௌதமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. 1 மணி நேரம் மூவரோட கூட்டணியில் நேரம் போனதே தெரியல அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க.

இணைந்திருக்கிறீர்கள் திரு சேஃபம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கோம். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மின்னஞ்சல் பார்க்கலாம். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் காலை 7 மணிக்கு காலை மலர் நிகழ்ச்சியில் தமிழ் அமுது பேராசிரியர் காசி மாரியப்பன் ஐயா அவர்கள் வழங்கியது மிக அருமையாக இருந்தது. அவர்கள் மாணவர்களை பற்றி கூறியது மிகவும் சிறப்பாக இருந்ததும் பாடல்கள் தகவல்கள் எல்லாமே அருமையாக இருந்துச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு வசந்தாளிப்பு நிகழ்ச்சியில கண்ணதாசன் எனும் கருத்து சுரங்கம், கவியரசு கண்ணதாசன் அவர்களின் 100 ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எழுத்துலகில் காலத்தை வென்றவர் அப்படின்னும், வார்த்தைகளின் சிற்பி, வார்த்தைகள் தன் விரல் நுனியில் ஆட்டி படைத்த கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றியும் அவர் இரத்த உறவுகளும் கலை உறவுகளும் பகிர்ந்த அனுபவம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு பட்டிமன்றம், கவியரசு கண்ணதாசன் நிலைத்த புகழுக்கு காரணம் அழகிய வரிகளா தத்துவ நெறிகளா என்ற தலைப்பில் அழகிய வரிகளே என்று முனைவர் நா சாத்தம்மை பிரியா அவர்கள், கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள், சுஜித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களும், தத்துவ நெறிகளே என்று முனைவர் நீலகண்டன் அவர்கள், முனைவர் சிவகுருநாதன் அவர்கள், முனைவர் விஜய் சுந்தரி அவர்களும் நடந்த விவாதத்தில் கவியரசு கண்ணதாசனின் புகழுக்கு காரணம் அழகிய வரிகள், நிலைத்த தத்துவ புகழுக்கு காரணம் தத்துவ நெறிகளே என்று நழுவர் சுகி சிவம் ஐயா அவர்கள் கூறிய முடிவு சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிகளை வழங்கிய வானொலிக்கும் நன்றிகள் அப்படின்னு தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அம்மா தெரிவிச்சிருக்கிறார்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: ஏய் பாபு, டூர் வந்துட்டு காலங்காத்தால நம்ம திருச்சி பண்பலை 102.1 ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு டீ குடிக்கிற சுகா இருக்க. பிரமாதம்.
1: ஆமாண்டா சிவா, சூப்பர் சாங்கடா.
2: புத்தம் புது
1: சரி சரி கிளம்பு, இப்ப போனாதான் நம்ம பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நல்லா பார்க்க முடியும்.
0: ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ், காரம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க, தேவைப்படும்.
1: எங்க போனாலும் திங்கிறத விட மாட்டிய, உன் டிசைன் அப்படி.
0: டேய் டேய் டேய், நிறுத்துடா, ஓவர்சீன் உடம்புக்கு ஆகாது. நான் அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுது எனக்கு இல்ல, பறவைகளுக்கு விலங்குகளுக்கும் கொடுக்கத்தான்.
1: என்னடா சொல்ற,
0: தமிழ்ல தானே சொன்ன.
1: நாம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை அதுங்களுக்கு போட்டோம்னா அதுல உள்ள மசாலா பொருட்கள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். பறவைகளும் விலங்குகளும் தனக்கு வேண்டிய உணவுகளை தானா தேடி சாப்பிடுறப்பதான் அதுங்க உடல் நலத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இயற்கையா கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு பறவைகள் போடுற விதைகளால பலவிதமான மரங்கள் வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால டூருக்கு வந்தோமா, சூழலை கெடுக்காம என்ஜாய் பண்ணமா போனமான்னு இருக்கணும்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியாவில் அமேசான் நிறுவனம் மேற்கொள்ள உள்ள 48 பில்லியன் டாலர் சாதனை அளவிலான முதலீட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த முதலீடு இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும், இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் வெளிப்படுத்தும் ஆர்வத்தை இது பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை இன்று வெளியிட்டு பேசிய அவர், தமிழக மின்வாரியத்தில் முதற்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 600க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் துவக்கி வைத்தார். திருவள்ளூரில்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் ரங்கோலி வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை சார்பில் வேலூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் 260 மாற்றுத்திறனாளிகளுக்கு 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவி உபகரணங்களை வழங்கினார். நெல்லை சரகத்திற்குட்பட்ட நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் நெல்லை பொத்தையடி கிராமத்தில் பாதுகாப்பாக அழிக்கப்பட்டது. ருமேனியாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் குரோஷியாவின் துஜேவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்க உங்கள் எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம். இப்போ நம்ம ஆரவாரம் செய்யக்கூடிய நேரம் வந்தாச்சு. நம்ம சாலையில் ரொம்ப வேகமாக பயணிக்கும் போது அந்த சாலையில் ஒரு ஓரமாக நடந்து போகிறவங்கள பார்க்குறப்போ நம்ம மனசுக்குள்ளே பல்வேறு எண்ணங்கள் வரும். இவங்க மட்டும் நிம்மதியாக நடந்து போகிறாங்களேன்னு கூட நம்ம சில நேரம் யோசிப்போம். நம்ம சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம், சமீபத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சாலையில் நடந்து போகிறவங்களுக்கு அந்த நடைபாதை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பல நேரங்களில் இந்த நடைபாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் இருக்கும், இல்லை அங்கே ஏதாவது வண்டியை நிப்பாட்டுவோம், நம்மளே கூட டக்குன்னு இடம் கிடைக்காட்டி ஒரு நடைபாதையில் வண்டியை நிப்பாடிட்டு போயிடுவோம், அந்த மாதிரிலாம் நிற்கக்கூடாது. நீங்கள் அது அடிப்படை உரிமை, எப்படி பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நடைபாதையில் நடப்பது ஒரு பாதசாரியோட அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில், இந்த மாலை பொழுதில் இப்படியாக நம் மனசுக்கு ஏராளமான தேவையான தகவல்களோட இனிமையான பாடல்களை கொடுப்பது நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி ஆரவாரம் செய்யலாம். இந்த மாலை பொழுத இனிமையாக தொடங்கலாம்.

நேரம் 6:10 ஆச்சு. ஆரவாரம் கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இப்போது நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய வீரமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய துப்பாக்கிச் சுடும் இடத்துல பயிற்சி நடக்க போகிறது பற்றின தகவல்களை கேட்கலாம். இம்மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தினமும் காலையில் 7:30 மாலை 5:30 வரைக்கும், அப்புறம் இரவு 7:00 to 10:00 வரைக்கும் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய 16 மெட்ராஸ் யூனிட்டை சேர்ந்த பயிற்சியாளர்களால் அங்கே துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மேற்கொள்ளப்பட போகிறாங்க. இதனால் அங்கே மேய்ச்சலுக்காக கால்நடைகளை ஓட்டிகிட்டு போகிறதோ மனித நடமாட்டமோ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறப்போகுது.

0: நலம் தரும் யோகா யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
1: இந்த ஆண்டு அதாவது 2026 சர்வதேச யோகா தினம் கருப்பொருள் என்ன அப்படின்னா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதாகும். பொதுவா முதுமை என்றாலே பலருக்கும் பயம் இருக்கும். வயசாக ஆக உடம்பு பலம் குறையும், மூட்டு வலி வரும், நோய்கள் வரும், மற்றவர்களை சார்ந்து நாம வாழ வேண்டிய நிலை வந்துருமே அப்படின்ற பயமும் வந்துடும். ஆனா உண்மையில முதுமை என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது, அது வாழ்க்கையின் இயல்பான ஒரு கட்டம். அந்த கட்டத்தை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கடப்பதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு யோகா ஒரு அருமையான வழிகாட்டியா இருக்கும். இன்றைய காலகட்டத்துல மருத்துவ வசதிகள் அதிகரிச்சிருக்கிறதுனாலதான் மனிதர்களோட ஆயுட்காலம் நீண்டிருக்கு. நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஹெல்தியா வாழ்ந்துட்டோம், ஹெல்தியா சாப்பிட்டுட்டோம், அதனாலதான் நம்ம இப்ப எல்லாம் அதிக நாள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் நினைச்சுக்க கூடாது. ஆயுள் நீள்வது மட்டும் போதாது இல்லைங்க, நல்ல உடல் நலத்தோடையும் மன அமைதியோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழணும். அதுவும் முதுமை காலத்துல அந்த மாதிரி இருக்கணும்னு தானே நம்ம எல்லாருமே விருப்பப்படுவோம். நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா, உங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப விறுவிறு நடந்திருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க. வயசாக வயசாக அவங்களுக்கு ஒரு பயமும் கூட கலந்து வந்திருக்கும். அவங்க அன்ஹெல்தி ஆகுறாங்களோ இல்லையோ, உடம்புல ஏதாவது பிரச்சனை வருதோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு பயமும் கூட வந்துடும், நம்ம இன்னொருத்தர சார்ந்து நின்ற வேண்டி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யும் போது உடல் நெகிழ்வு தன்மை பாதுகாக்கப்படுது. வயது அதிகரிக்கும் போது வர்ற

மூட்டு இறுக்கம், முதுகுவலி, சமநிலை குறைபாடு, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு யோகா ஒரு நல்ல தீர்வா இருக்கு. எளிமையான யோகாசனங்கள், அது கூடவே மூச்சு பயிற்சி உடலை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு உதவுது. மூச்சு பயிற்சிகள் நுரையீரலின் செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு உதவுது. உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சீராக கிடைக்கிறதுக்கு உதவுது. இதனால உடம்பு புத்துணர்ச்சியா ஃபீல் ஆகும். ஆனா யோகாவின் பலன்கள் உடலோடு மட்டும் நிக்கிறது கிடையாது. வயது அதிகரிக்கும் போது பலருக்கு தனிமை உணர்வு, கவலை, மன அழுத்தம், நினைவாற்றல் கூட குறையும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இத்தகைய சூழ்நிலையில தியானம் மற்றும் யோகா மனதை அமைதியாக்கி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கு உதவி செய்யுது. தொடர்ந்து யோகா செய்யும் மூத்த குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிக தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இருப்பதாக நம்ம பார்க்க முடியுது இல்ல. வயது அதிகரிக்கும் போது ஏற்படுற பல சிரமங்களை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அதோட வாழ்க்கை தரத்தையும்

0: உடம்பு புத்துணர்ச்சியா ஃபீல் ஆகும். ஆனா யோகாவின் பலன்கள் உடலோடு மட்டும் நிக்கிறது கிடையாது. வயது அதிகரிக்கும் போது பலருக்கு தனிமை உணர்வு, கவலை, மன அழுத்தம், நினைவாற்றல் கூட குறையும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இத்தகைய சூழ்நிலையில தியானம் மற்றும் யோகா மனதை அமைதியாக்கி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கு உதவி செய்யுது. தொடர்ந்து யோகா செய்யும் மூத்த குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிக தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இருப்பதாக நம்ம பார்க்க முடியுது இல்ல. வயது அதிகரிக்கும் போது ஏற்படுற பல சிரமங்களை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். அதோட வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துறதுக்காகவும் உதவி செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரோக்கியமான முதுமை என்பது 60 வயதுக்கு பின்னாடி வர்ற விஷயம் இல்ல. நாம இப்ப என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்துல ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நாம சரியான சாப்பாடு, சரியான சிந்தனை, நல்ல பழக்க வழக்கங்களோட இருந்தோம் அப்படின்னா நம்மளோட முதுமைக்கும் அது ரொம்பவே கை கொடுக்கும். யோகா நமக்கு உடலை பராமரிக்கிற மட்டும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது, மன அமைதி, ஒழுக்கம், பொறுமை, நன்றி உணர்வு போன்ற வாழ்க்கையோட மதிப்புகளையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு விஷயமாவும் இருக்கும். அதனாலதான் இந்த உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் யோகாவை தங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாத்தி இருக்கிறாங்க. ஒரு யோகா ஆசிரியையா நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, யோகா என்பது ஒரு நாள் செய்யற நிகழ்ச்சி கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாக்காக ஒதுக்குங்க. உடல், மனம் மற்றும் மூச்சு இது எல்லாத்திலயும் நீங்க மாற்றத்தை உணர முடியும். வயதை எண்ணி வாழாமல் ஆரோக்கியத்தை வளர்த்து வாழ்வோம். முதுமையை பயத்தோடு பார்க்காமல் நம்பிக்கையோடு வரவேற்போம். யோகாவை நாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யோகா கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
2: ஆரவாரம் கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.

நேர்களே, நேரம் 6:23 ஆயாச்சு. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. மான்செஸ்டரில் நடக்க போகிற சர்வதேச உலகக்கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியில் இன்றைக்கி இந்தியா பங்களாதேஷ் இருக்கையிலான ஆட்டத்தோட நேர்முக வர்ணனையை, நேரடி வர்ணனையை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்க போகிறோம். வழக்கமான நிகழ்ச்சிகளை நம்ம நியூஸ் ஆன் ஏர் செயலியில் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்றைக்கி 6:40 இப்போ திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரம்பூரில் இருக்கக்கூடிய அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்திலேருந்து வந்திருக்க அறிவிப்பை பார்த்தலாம். 2026 நேரடி சேர்க்கை 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறப்போகுது. இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாதாந்திர உதவித்தொகை, ஆன் ஜாப் ட்ரைனிங் எல்லாமே கூட வழங்குகிறாங்க. கூடுதல் தகவல்களுக்கு நம்ம நேரடியாக நிலையத்தை அணுகலாம். தொலைபேசி எண்ணும் இருக்குது, 90-42-41-13-48. இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் என்ன சொல்கிறேன், 90-42-41-13-48.

நேர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி மாநில செய்திகள். மாநில செய்திகளை தொடர்ந்து, பண்பலையில் இந்தியா பங்களாதேஷ் இடையிலான உலகக்கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியினுடைய நேரடி வர்ணனையும், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் வழக்கமான நிகழ்ச்சிகளையும் கேட்டு இணைஞ்சிருங்க.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.

0: இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். என்எல்சி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலா பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லல. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும் அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான மூணு பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்காங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்க வேண்டும்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த

0: கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27 முதல் 29 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம், செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

தமிழர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடயங்களை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் மே மாதம் 2026 வரை 89 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2026-2027 ஆண்டிற்காக 1,97,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17-6-2026 வரை 2,090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை

0: ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் பேசும்போது,
1: தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறை எண் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12 வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகள் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97-50-98-23-94 அல்லது 97-88-85-85-80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தருமபுரி மாவட்டத்தில் வரும் ஜூன் மாதம் 28 நாள் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது,
2: வருகின்ற ஜூன் 28 பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
3: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி

புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச

0: அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ள கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத் துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.

0: ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும் ஷை ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும் ஜெர்மனி ஈக்வடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9:00 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருப் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை கேட்டிணைந்திருக்கிறோம். காற்றலைகளில் இனி இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையேயான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை மான்செஸ்டரிலிருந்து கேட்டு ரசிக்கலாம். பண்பலையின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம்.
2: Yadav only a single conceded 6 overs done 40 for 1. The power play is over with Shefali's over producing 8 runs.
3: तो पावर प्ले बांग्लादेश के लिए कुल मिलाकर अच्छा रहा है. एक विकेट सिर्फ गंवाए हैं. 40 रन इन 6 ओवरों में बनाए हैं बांग्लादेश ने. हालांकि मौके अगर भारत ने भुनाए होते तो निश्चित रूप से स्थिति बांग्लादेश के लिए मुश्किलों भरी हो सकती थी. लेकिन
4: நிகழ்ச்சியில் இடுபொருட்கள் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரிய அணைக்கரைப்பட்டி ஜே செபஸ்தியான் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: முதலில் எந்த பயிரை நாம நடவு செஞ்சாலும் நடவு முதல் அறுவடை வரைக்கும் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. நீர்ப்பாசனமா இருக்கட்டும், களை எடுக்கிறதா இருக்கட்டும், உரங்குடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகள்லயும் அதிக கவனம் செலுத்துவோம். ஏன்னா பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஆனா இதுல பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் பயிரோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுலயும் இடுபொருட்கள் ரொம்பவே கை கொடுக்குது விவசாயிகளுக்கு. ஏன்னா ரசாயனம் இல்லாம அனைத்துமே இயற்கை முறையில இருக்கும் போது பயிரோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக. அந்த வகையில திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரிய அணைக்கரைப்பட்டி ஜே செபஸ்தியான் அவங்க முறையான பயிற்சிகளை எடுத்து பலவிதமான இடுபொருட்களை தயார் செய்து விற்பனையும் செய்துட்டு வர்றாரு. ஒவ்வொரு இடுபொருட்களையும் நாம எப்படி தயாரிக்கலாம், அதை எப்படி பக்குவப்படுத்தணும், எந்தெந்த பயிர்களுக்கு எந்த சமயத்துல கொடுத்தா பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிற பல தகவல்களை இதோ நம்மோட பகிர்ந்துக்க இருக்கிறாரு.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
1: ஐயா உங்க ஊரை பத்தி சொல்லுங்க.
2: திருச்சி மாவட்டத்துல லாஸ்ட்ல இருக்கான், மணப்பாறை பக்கத்துல வையம்பட்டிங்கிற ஊருக்கும் பக்கத்துல பெரிய நகரம்

0: அப்படிங்கிற கிராமம். அந்த பகுதியில் பொன்னனியார் டேம்னு ஒன்று இருக்குதுங்கய்யா.
1: சரிங்கய்யா.
0: நான் இயற்கை விவசாயி. 2013ல இருந்தே இடுபொருள் தயாரிப்பு எல்லாமே பண்ணி சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வர நண்பர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்.
1: இடுபொருள் நிறைய
0: பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன தடவையில் கொஞ்சம் மழை பெஞ்சு, அதாவது எல்லாம் சம்பாவில் பயிரிடுவாங்க, என்னால் சம்பாவில் பயிரிட முடியல. அதனால என்ன பண்ணுன்னா, பின் சம்பாவா தூயமலைங்கிற பாரம்பரிய நெல், வீட்டுக்கு சாப்பாட்டுக்காகட்டும்
1: தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க,
0: மழைநீர் சேகரிப்புல கேணியவே ஊற வச்சாச்சுங்கய்யா.
1: அப்படிங்கப்பா
0: 750 போர்ல சுத்தமாய் தண்ணி இல்லாம இருந்துச்சு. ஒரு 4 தடவை மழை பெஞ்சதெல்லாம் பக்கத்து வயல்ல இருக்கதெல்லாம் அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் சேகரிச்சு கொண்டுட்டு வந்து என்னுடைய ஆழ்துளை கிணறு இருக்குல்ல, அதுக்கும் பக்கத்துல ஒரு 5x5 அதாவது 15 அடி நீளம், 15 அடி அகலம், 1 மீட்டர் ஆழம் உள்ள வச்சு தண்ணியை நிறைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப அந்த தண்ணி உள்ள போக அந்த போர் கேணிக்கு பக்கத்துல இருக்கனால அது ஊற ஆரம்பிச்சது. ஊற ஆரம்பிச்சதுனால கேணியும் ஊற ஆரம்பிச்சிருது. பயிற்சி எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, நெல்ல இப்படி நடனா அப்படி நடனுங்கிற, ஆனா ஊருக்கே சொல்ற நம்ம செய்யறது இல்லையா
1: கண்டிப்பா
0: அப்படின்னு பிள்ளைங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளே நடுவோம் அப்படின்ட்டு ஒரு அரை கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஒரு 5 கிலோ தான் நாத்து விட்டோம். அதாவது ஒரு டெமோவா பயிற்சியா கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தான். இப்ப அந்த நெல்லு பின் சம்பாவா நடலாமேன்ட்டு நட்டு விட்டு இப்ப விளைச்சல் அளவுக்கு வந்துருச்சு.
1: நெல்லுக்குனா எப்பவுமே தண்ணியுடைய தேவை அதிகமாவே இருக்குமே.
0: ஆமா,
1: அதற்கெல்லாம் ஈடு செய்ய முடியுது உங்களால.
0: நம்ம இயற்கையில பண்ணும் போது அதுவும் நம்ம சீதோசனுடைய நிலையப்படுத்தி அதுவும் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணிருது. மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் வயல் உழுதுருக்கு. அதனால நல்லா ஓரம் பாரம் எல்லாம் வெட்டுறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செஞ்சோம். எங்க வீட்டு ஆளுகளை தான் செஞ்சோம்.
1: என்ன வகையான நெல் சாகுபடி பண்றீங்க?
0: தூயமல்லி மட்டும்தான். ஏன்னா நமக்கு தண்ணி ட்ரைங்கிறதுனால நம்ம அந்த தூயமல்லி மட்டும் நடுவோம் அப்படின்னு தூயமல்லி மட்டும் நடவு பண்ணியிருக்கேன். அது நம்ம இயற்கை இடுபொருள் வச்சே பயன்படுத்தினால அதுல ஒரு ஆடை கட்டும், ஒரு பாசா மாதிரி. அப்படிங்கல உங்களுக்கு சூரிய ஒளி டைரக்டா மண்ணில் படாது. அப்படிங்கல இப்ப நீர் பிடிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை செஞ்சு விடுறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நம்மளே செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுங்க, நம்மளே காமிச்சங்க நமக்கு வந்து இப்ப வானொலியை கேட்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வருமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில பேருக்கு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப செஞ்சதை நம்ம சொல்லும் போது இப்ப கேட்கறவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமா இருக்கும். அப்ப நம்மளும் தான் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்ச அளவுல செஞ்சாங்கன்னா அவங்க அடுத்த தடவை செய்யறப்ப நிறைய செய்யலாம்.
1: அது எப்படி இடுபொருள்களை நம்ம இட்டோம்னா அது வந்து தன்னுடைய தேவை குறைவா இருக்குங்களா?
0: இயற்கையிலுடைய நுண்ணுயிரியை வளர்த்து தான் நம்ம உடப்புறோம்.
1: சரி,
0: அப்படிங்கல உங்களுக்கு வந்து நுண்ணுயிரிங்கிறது ஈரப்பதத்துல தான் வளரும். தண்ணி கிடக்கிற பகுதியை விட ஈரப்பதம் இருந்தாலே போதும். அப்படிங்கல நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி பாய்ச்சினேன். ட்ரையாவே தான் இருக்கும். அதாவது மேலால ஈரப்பதம் இருக்கும், தண்ணி கிடக்காது. எலியெல்லாம் வெட்டலைங்க. மீன் அமில விட்டா எலி வெட்டாது. அதனால நான் தனிமையா தான் இந்த வயல் இருக்குது. ஆனா எங்களுக்கு வந்து எலியெல்லாம் வெட்டல.
1: சரிங்க.
0: அது பக்கத்துல மழை இருக்கனால எங்களுக்கு வந்து குரங்கு தொல்லை மயில் இதெல்லாம் வருது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, அதை மட்டும் விரட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. மத்தபடி எங்களுக்கு எந்த வித தொந்தரவு எல்லாம் இல்லைங்க.
1: சரி, இந்த இயற்கை இடுபொருள்கள் எல்லாம் தயாரிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அது என்னென்ன பொருள்கள் எல்லாம் தயாரிக்கீங்க?
0: பஞ்சகாவியானா 5 பொருளுங்க.
1: சரி,
0: அதுல தசகாவியானா 10 பொருள் அது தயாரிக்கிறோம். மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம். இது அல்லாம முட்டை கரைசல் தயாரிக்கிறோம். எங்க வயலுக்கு தேவையானதை ஜீவாமிரதம் தயாரிச்சுக்கலாம், அமிர்த கரைசல் தயாரிச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் நாங்க வந்து அதாவது சேல்ஸுக்காகவும் பண்ணிக்கிறோம். சேல்ஸ் பண்ணிட்டு மிச்ச கழிவு இருக்கு பாருங்க, அதை எங்களுடைய வயலுக்கும் பண்ணிக்கிறோம். கழிவை பயன்படுத்துவோம், இதுல இருக்கிற பொருளையும் எடுத்து பயன்படுத்திக்கும். இப்ப மீன் அமிலம்லாம் எல்லாரும் 300 போடச்சுருவாங்க. எனது ஒரு டேங்க் 30 மில்லி போட்டா போதுங்க. அந்த அளவுக்கு நான் மதிப்பு குட்டிக்கிறேன். 2014 நான் பயிற்சி பெற்றேன். ஆராய்ச்சினா நிறைய படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நான் படிக்காமே இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணுவோம்ல.
1: சரி,
0: ஒரு விவசாயி ஒரு விஞ்ஞானி தானே. அந்த விஞ்ஞானி முறைப்படி நானே செஞ்சு கடைசி அளவு 50 மில்லி தாங்க என்னுடைய மீன் அமிலம்.
1: மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், நீங்க தயாரிக்க முறையை பத்தி சொல்லுங்க.
0: மீன் கழிவு, அதாவது தண்ணி இல்லாத கழிவா இருக்கணும். நிறைய தண்ணி ஊத்தி போடுவாங்க, தண்ணி இல்லாத கழிவா இருக்கணும். அதாவது தண்ணினா அந்த ரத்தத்தோட வர்ற மாதிரி இருக்க கழிவா வாங்கணும். ரொம்ப ரக்காமட்டை அது மாதிரி இல்லாம, தூசுப்பெல்லாம் இல்லாம, கொஞ்சம் பொறுக்கி எடுத்த மாதிரி. அதுல 1 கிலோ பழங்கள், புளிக்காத பழங்கள், என்ன பழமா இருந்தாலும் சரி, அதுல பழங்கள் 1 கிலோ, நாட்டு சக்கரையோ அல்லது உருண்டை வெள்ளமோ, நாட்டு சக்கரையோ உருண்டை வெள்ளத்துலதான் அது கசிவு கூட வருது. இது மூணையும் சம அளவு எடுக்கணும். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, வெயிட் போடுறதில்ல. அந்த கழிவை பார்த்துட்டு யாருமே வெயிட் போடுறதில்ல. அதனாலதான் அந்த தப்பு நடக்குது. நான் கண்டுபிடிச்சது என்னோட சிந்தனைக்கு அதுதான் எனக்கு தப்புன்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே கழிவை பார்த்தோன்னே அசிங்கப்பட்டுக்கிட்டு தொடறதில்ல. அப்ப அப்படிங்கல உங்களுக்கு வந்து அளவு சரியா தெரியறதுல, ஒரு வெள்ளம் குறைச்சிடறாங்க இல்லாடி பழம் குறைச்சிடறாங்க. அப்ப அந்த சரியான ஈவன் இல்லாதனால மதிப்பு கூட்டுதல் இல்லாம போயிருது. இப்ப நான் மதிப்பு கூட்டுதல் வெயிட் போட்டு தான் போடுவேன். அந்த கழிவோட சேர்த்து தண்ணியோட எல்லாமே இருக்கு, எல்லாமே வெயிட் போட்டுருவோம். வெயிட் போயிட்டு 1 கிலோவுக்கு 1 கிலோ.
1: சரி, இந்த மீன் அமிலம் எதற்கெல்லாம் யூஸ் பண்றீங்க?
0: 21 நாள் அவங்க தயார் பண்ண, 21 நாள் ஆன பாடு எல்லா பயிர்களுக்கும் இது ஒரு வளர்ச்சி ஊக்கி. 75% டானிக்காவும் 25% பூச்சி விரட்டியாவும் பயன்படும்.
1: சரிங்க, அடுத்து பார்த்தோம்னா பஞ்சகவியம் பத்தி சொல்லுங்க ஐயா.
0: பஞ்சகவியனா அஞ்சு பொருள் தாங்கயா.
1: சரிங்க,
0: அந்த அஞ்சு பொருளை நம்ம தயாரிக்கும் போது அது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு குறிப்பிட்ட நாளைக்கு மேல வச்சிருக்க முடியாது. நான் என்ன பண்ண, பத்து பொருளாக தயாரிக்க ஆரம்பிச்சேன். பத்து பொருளுங்கையில் உங்களுக்கு அந்த நெய்யை அரலிட்டுதான், ஐயா நம்மால் வர முறைப்படியாக அந்த புக்கில் கூட அரலிட்டு தான் போட்டிருப்பாங்க. அதில் கடலை புண்ணாக்கெல்லாம் சில பேர்

0: சொல்றாங்க, நான் கடலை புண்ணாக்கெல்லாம் சேர்க்கறது இல்லை. ஒரு 5 கிலோ சாணைக்கு நான் 1 லிட்டர் நெய் போடுறது, அரை லிட்டர் தான் சொல்லுவாங்க, நான் 1 லிட்டர் நெய் போடுறது. பசும் சாணம் 5 கிலோ, அது ஒரு ரேஷியோன்னா 5 கிலோ தான் கணக்கு.
1: சரி.
0: 5 கிலோ சாணம், கோமியம் 3 லிட்டரு, தயிர் 2 லிட்டரு,
1: சரி,
0: பால் 2 லிட்டரு, நெய் 1/2 கிலோ, நான் 1 கிலோ, இது பஞ்சகாவியம். இதே நான் மதிப்பு கூட்டி என்ன பண்ணனா, இளநீர் 3 லிட்டரு, கல் 3 லிட்டரு, கரும்பு சாறு 3 லிட்டரு, உரிச்ச வாழைப்பழம் 1 கிலோ, அந்த 5 கிலோ சாணம் இருக்குல்ல, அந்த 5 கிலோவுக்கு 5 லிட்டர் தண்ணி. இது ஏன்னா அந்த கரைக்கிறதுக்காக பயன்படுத்துறது.
1: எந்த பேசிஸ்ல நீங்க வந்து இது பண்றீங்க? இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாங்களா, நீங்களாவே
0: இல்ல சொல்லி கொடுத்தது ஐயா, நம்மளவருடைய வழிதான். அதுல கொஞ்சம் 1/2 லிட்டர் நெய்யை நான் 1 லிட்டரா மாத்திக்கிட்டேன், சொன்னதுதான் கொஞ்சோண்டு மாற்றம். அவர் என்ன சொல்லுவார்னா, எப்பயுமே நம்மளவர் சொல்றான்னு கேட்காத, உனக்குன்னு ஓ இடத்துக்குன்னு உனக்குன்னு ஒன்னு தோணும், அதை செய்யி. நான் சொல்றேன் நீ செய்யக்கூடாது, நீ செஞ்சு பழகு, நீ செய்யி, உன்னுடைய இடத்துக்கு உன்னுடைய தோணைக்கு என்ன பண்ணுதுன்னு எல்லாருமே ஒரு விஞ்ஞானிதான், நீ செஞ்சு பழகு அப்படிம்பார். அதனுடைய சொல்லு எனக்கு அதில் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அடிப்படையில இருந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்மளால புக் எழுத முடியாது, புக் எழுதுனா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேணும், வெளிப்படுத்த முடியாது, ஆனா விவசாயிகிட்ட எல்லாமே தெரியும்.
1: அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மூலிகை பூச்சி விரட்டியை பத்தி பேசுங்க.
0: மூலிகை பூச்சி விரட்டிங்க ஐயா, பூச்சி வந்துட்டா மட்டும் நம்ம விரட்டினா போதும், ஒரு அட்வான்ஸானாக்கா ஒரு மேகம் கருத்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மூடலார்கள எல்லா பயிர்களுக்கும் தெளிக்கலாம். இப்ப மல்லிகைப்பூ காட்டுக்கு பூச்சியை கண்ட்ரோல் ஆகாத மல்லிகைப்பூ காட்டுலாம் வாங்கிட்டு போறாங்க எல்லாருமே. ஐயா சொல்லி கொடுத்தது 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் சொன்னாரு, நான் என்ன பண்ணேன், 300 மில்லி ஆக்கிட்டேன். ஏன் அதை நான் பண்ணினேன், விவசாயி என்ன நினைக்கிறாங்கன்னா பாட்டில திறக்கணும் ஊத்தணும் ஸ்ப்ரே பண்ணணும், அந்த நிலைமைக்கு அவ்வளவு சோம்பேறியா போயிட்டாங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து லிட்டரை கொடுக்கும் போது 10 லிட்டர் கையில, ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டர் வேணும், அப்ப 10 லிட்டரை தூக்கிட்டு போற சிரமம் அவங்களுக்கு இருக்குது. இப்ப நம்ம லிக்யூட கொடுக்கறோம்னா ஒரு பார்சல்ல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு, எந்த மாதிரி இதை லிக்யூட பேக்கிங்கே பண்ணி கொடுத்தாலும் வாங்குறதுக்கான ஆள் இல்லாம இருக்கு, ஏன்னா பின் தள்ளுறாங்க, அந்த லைசன்ஸ் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு ஏத்த மாட்டேங்கிறாங்க. கேஸ் ஆகும் ஃபார்ம் ஆகும், அதாவது மத்ததுல கசிஞ்சிரும், நம்ம கேனே போட்டு தான் கொடுக்குறோம்.
1: சரி,
0: இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது.
1: சரிங்க,
0: இருந்தாலும் அப்ப தூக்கிட்டு போறவங்களுக்கு 10 லிட்டருங்களை சிரமமா இருக்கும்ல, அந்த சிரமத்தை தவிர்க்கறதுக்காக நம்ம 1 தடவை 1 கிலோ இலைக்கு 2 லிட்டர் கோமியம், அதாவது ஒடிச்சா பழு வரணும், 3 ரகையில அது என்ன வேணாலும் அந்தந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம்.
1: சரி,
0: என் தோட்டத்தில் இருக்கதான் நீங்க பயன்படுத்துங்க அவசியம் இல்லை, இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும், ஆனா அவங்க சுத்தி பாக்குறது இல்ல. களைச்செடி கூட அந்த பால் வடிக்கிறதெல்லாம் இருக்குது.
1: சரி,
0: இந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம், 1 கிலோ இலைக்கு 2 லிட்டர் கோமியம், ஒடிச்சா பால் வரணும் 3 ரகையில, தொட்டா மணக்கணும் அல்லது கெட்ட வாழை அடிக்கணும் 3 ரகையில, தின்னா கசக்கணும் 3 ரகையில, 9 ரகம், இதுல கண்டிப்பாக சோற்றுக்கட்டால இருக்கணும் கண்டிப்பாக. இதுல எந்த பகுதிக்கு போனீங்கன்னா, நாரத்துல போனீங்கன்னா அது சோத்துக்கத்தால வாடை அடிக்கும், பால் வடிகிறதுக்கு போனா அது லிக்யூட் மாதிரி ஊத்தும்,
1: சரி,
0: கசப்புக்கு போனீங்கன்னா அது கசக்கும், எந்த வகையில ஒரு வகையில அந்த சோற்றுக்கட்டால இருக்கணும், அதுக்குள்ள இருக்கணும், இதுதான் மெயின். இதை யாருமே அதை சொல்லி கொடுக்கறது இல்ல, எது கிடைச்சாலும் பரவாயில்ல சோத்துக்கத்தால போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கலாம்னு போறாங்க, அது அப்படி அல்ல. என்ன ஈவனோ அதெல்லாம் ஈவனா போடணும், இந்த 9 இலையும் 9 கிலோவா ஆக்கணும். என்ன போடுறோமோ, ஒரு புடிச்ச ஒடி லாலி போட்டோம்னாலும் இல்ல ஒரு கிலோவில போட்டாலும் ஒரே மாதிரி போடணும், போட்டு 1 கிலோ இலைக்கு 2 லிட்டர் கோமியம் ஊத்திட்டோம்னா 7 நாள்ல ரெடி ஆயிரும்.
1: சரிங்க,
0: நாங்க 7 நாள்ல நான் கொடுக்கறது இல்ல, இது 21 நாள் வச்சிருப்பேன், நல்லா அமுத்திட்டு வச்சிருப்பேன், நல்லா அது கசாயம் எல்லாம் வடிஞ்சிரும், வடிஞ்ச ஒரு படம் அந்த இலையெல்லாம் அள்ளிடுவேன், மறுபடியும் ரிட்டர்ன் அந்த கோமியை எவ்வளவு மிச்சம் இருக்கோ மறுபடியும் வெட்டி போடுவேன், மறுபடியும் வெட்டி உள்ள போட்டு மறுபடியும் அதை அழுத்தி இதே மாதிரி என்ன இலை கிடைக்கும் இதே ரகத்தை இலைய மறுபடியும் போடுவேன், இது மாதிரி வேற ரகம் மாறும். இப்ப பாலா இலை சொல்லுவோம், வேப்பலை சொல்லுவோம், வேப்பலை இப்ப எல்லாம் கசப்பு வேற ஏதாவது கிடைக்கும், அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு அந்த ரகத்தை மட்டும் மாத்திட்டு போட்டு 7 நாள் போதும், அதை மறுபடியும் நான் 21 நாள், அப்ப 2வது தடவை போட்டோங்களா அதை பூரா வடிகட்டி எடுத்துட்டு 3வது தடவை 1 தடவை போட்டுருவேன், அப்ப லிக்விட் கெட்டி ஆயிக்கும். அப்போ 1 தடவை போட்டோம்னா 1 லிட்டர் அடிக்கிறோம், இப்ப 2வது தடவை போட்டோம்னா 1/2 லிட்டரா மாறிக்குது, 3வது தடவை அதாவது மூணா பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்க 900 வந்துடும், அதுல 100 மில்லி தான் பிரச்சனை இருக்குது, அப்ப அந்த 100 மில்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்ப 3 தடவை போடும்போது அப்போ 900 வந்துருதுங்களா, அப்ப மதிப்பு கூட்டிக்கிட்டே வரும்போதுல அப்ப நம்ம மதிப்புல அந்த 300 மில்லி அடிச்சா போதும், ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து 1/2 லிட்டர் அடிச்சுக்கலாம்.
1: மூலிகை பூச்சி வருடைய பத்தி பார்த்தோம், அடுத்து பார்த்தோம்னா வந்து முட்டை கரைசல பத்தி சொல்லுங்க.
0: முட்டை கரைச்சலுங்கிறது என்னன்னாக்க சின்ன பயிரா இருக்கலாம், அப்ப புழு சாப்பிடும், அப்ப புழுவுக்கு பெரிய மருந்து அடிக்க முடியாது, அப்ப என்ன பண்ணோம்னா அதை கடின திறமை, இப்ப பல்லு இல்லாதவர்கள் கடலை மிட்டாய் கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க, சாப்பிட முடியாது இல்ல, சப்பித்தானே சாப்பிட முடியாது, அப்ப அதை கடினத்தன்மை உண்டு பண்ணிட்டா, அந்த இலைய கடினத்தன்மை உண்டு பண்ணிட்டோம்னா அதை வந்து சாப்பிட முடியாது, அப்ப புழுவுங்கிறது மெல்லிசான பாகம், அப்ப அந்த இலையும் மெல்லிசா இருக்கும் ஈஸியா சாப்பிடும், இப்ப அதை கடினத்தன்மை உண்டு பண்ணிட்டோம்னா அது புழு சாப்பிட முடியாது இல்ல
1: கண்டிப்பா,
0: அதனால என்ன பண்ணோம்னா அதை ஒரு 100 மில்லி, அதாவது மிட்டாய் டப்பாக்கெல்லாம் பாருங்க கண்ணாடி மாதிரி வருது, அந்த மாதிரி டப்பாக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி டப்பாவில் தான் போடணும். அதாவது உள்ள இருக்க

0: தெரியாத அளவுக்கு நம்ம போடக்கூடாது. ஏன்னா அது என்ன செய்யுதுங்கிறத அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக
1: ஓகே.
0: அந்த மாதிரி டப்பாவில் தான் போடணும். 100 மில்லி சாறு, நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் நல்லது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் கடையில் உள்ள முட்டையை கூட கழுவி போட்டுக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான முட்டை, அதாவது நல்ல புது முட்டை ஆகணும். ரொம்ப பழசெல்லாம் போடக்கூடாது. முழு முட்டை, அதாவது ஓட்டெல்லாம் உடைக்கவே வேண்டாம், அப்படியே முழுசா 50 கிராம் நாடு சக்கரை, இதே அளவு. இதே 48 நாளைக்கு எதுவுமே செய்யக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும். அதாவது இதெல்லாம் டைட்டாக போட்டு ஒரு அரை டப்பா அளவுக்கு தான் நம்ம செய்யணும். அரை டப்பா அளவுக்கு தான் வைக்கணும், மிச்சம் இட விடணும்.
1: ஓகே,
0: இல்லாட்டி கேஸ் ஃபார்ம் ஆகி வெளியே வெடிச்சிடும்.
1: வெடிச்சிடும்.
0: 2 நாள்ல இருந்து 3 நாள் மூடி இருக்கணும். அப்புறம் லேசா திறந்தோம்னா உள்ள இருக்கு கேஸ் மட்டும் வெளியே வரணும், ஆனா திறக்கக்கூடாது. முழுசா திறக்கக்கூடாது. அந்த உசுன்னு ஒரு மாதிரி சவுண்ட் வருமாருங்க, அந்த அளவுக்கு அந்த கேஸ் வெளியே போகணும். அதை அப்படியே வச்சிடலாம். டெய்லி நம்ம பார்க்கும்போது ஒரு குழுக்கு மட்டும் குளிக்க விடணும். அதாவது அந்த முட்டை மேல மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்ப மிதக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல லிக்யூட் படாதுல்ல, இந்த எலுமிச்சம் சாறு வந்து சிட்ரிக் ஆசிட்
1: சரி
0: அப்படிங்கல, அதுல படுற மாதிரி ஒரு தடவை பாட்டில் சாச்சிட்டு 2 தடவை அப்படி சாச்சு திருப்பி நிமித்திட்டு அந்த இடத்துல வச்சிடலாம். நல்ல எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம், எல்லாமே இருக்குது. அந்த ரேஷியோ மட்டும் நமக்கு தெரியணும். ரெண்டாவது விவசாயிகள் செய்யணுங்கிற ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா யார் வேணாலும் செஞ்சுக்கலாம்.
2: ஒவ்வொரு விவசாயியுமே ஒரு விஞ்ஞானி தான். ஏன்னா செஞ்சு பார்க்க பார்க்க தான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு பஞ்சகவ்யம், மீனமிலம், மூலிகை பூச்சி விரட்டி இதையெல்லாம் எப்படி தயாரிக்கலாம், எவ்வளவு நாள் அதை பக்குவப்படுத்தணும், எப்ப பயிர்களுக்கு கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கறத பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரிய அணைக்கரைப்பட்டி ஜே செபஸ்தியான் அவங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் அமிர்த கரைசல், தொல்லுயிர் கரைசல், ஜீவாமிர்தம் இதையெல்லாம் எப்படி தயார் செய்யலாம், பயிர்களுக்கு கொடுக்கறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற பல தகவல்களை தொடர்ந்து நம்மோட பகிர்ந்துக்க இருக்கிறாரு.
1: அடுத்து பார்த்தோம்னா வந்து அமிர்த கரைசல் பத்தி சொல்லுங்க.
0: அமிர்த கரைசல்ங்கிறது வந்துங்க பயிர் வகை மாவட்டம் சேர்க்கறது இல்ல, அது 24 மணி நேரத்துல ரெடி ஆயிருங்க. ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். ஒரு 200 லிட்டர் பேரல செஞ்சா 10 கிலோ சாணம், ஒரு 5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் வரைக்கும் கோமியா ஊத்திக்கலாம். வயலுடைய வரப்பு மண்ணு ஒரு 1/4 கிலோல இருந்து 3/4 கிலோ வரப்பு மண்ணு தான் எடுக்கணும். நாட்டு சக்கரை ஒரு 1 கிலோ அல்லது உருண்டை வெள்ளம் 1 கிலோ இதை போட்டு கலக்கி விட்டோம்னா 24 மணி நேரத்துல ரெடி ஆயிருங்க. நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மதிப்பு கூட்டுறது கொஞ்சம் கூடுதலா பண்ணோம்னா அந்த மண்ணுல இருக்க நுண்ணுயிரை நம்ம பெருக்கிறோம்.
1: சரி,
0: அதுக்கு உணவாகத்தான் போகுது. நாட்டு சக்கரை வந்து குளுக்கோஸா தான் மாதிரி அந்த உணவா போயிருது. அப்படிங்களா இதை முதல் நாள் செஞ்சிட்டோம்னா மறுநாள் ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு அடுத்த நாள் கல்ல நம்ம பயன்படுத்தலாம், மூணாம் நாள் பயன்படுத்தலாம், 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம்.
1: சரிங்க, சிறப்பு. அடுத்து தொல்லுயிர் கரைசல் ஒண்ணு செய்யுங்க.
0: ஆமா, இதுலயும் நுண்ணுயிரி தான் இருக்கும், அதுலயும் நுண்ணுயிர் இருக்கும். அது வந்து நம்மால வர ஐயா, அதுக்கு அடுத்து சுந்தரராமையான ஒருத்தர் நல்ல அனுபவசாலி, அவர் சொன்னாரு அதையும் தான் செஞ்சு பார்ப்போமே, டெமோ தானே, நம்ம வயலுக்கு தானே செஞ்சு பார்ப்போம், செஞ்சிடும். அவர் என்ன சொன்னார்னா ஒரு 50 லிட்டர் பேர்ல சின்ன மூடி உள்ளது, ஆயில் பேர்ல மாதிரி சின்ன மூடி உள்ள வாயு தரவுள்ள மூடியில ஒரு 5 கிலோ பசுஞ்சாணத்தை கரைச்சு ஊத்திக்கணும். கடுக்காய் பொடி 50 கிராம், அதிமதுரம் 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். நாட்டு சக்கரை 750 கிராம் இதை உள்ள கரைச்சு ஊத்திட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊத்தி மூடியை மூடி வச்சிடறோம். டைட்டா மூடி வச்சிட்டோம்னா முதல் நாள் விட்டு அடுத்த நாள் என்ன பண்ணோம்னா லேசா அந்த ஒரு கேஸ் மட்டும் வெளியே வர அளவுக்கு மட்டும் நம்ம திறந்துடணும். மற்றபடி தரக்கூடாது, முழுசாலும் தரக்கூடாது. 10 நாள்ல ரெடிங்க. அப்படியே கெட்டியா குள குள குளன்னு ஒரு புளிப்பு சுவையோட இருக்கும். அதாவது மஞ்சள் கலர்னு சொல்லாமல் மங்களா இருக்கும். அப்படியே அந்த நுண்ணுயிர் இருக்கும். அந்த சாணம்லாம் நம்ம கரைச்சி ஊத்தினது அப்படியே மெது மெது மெது மெதுன்னு இருக்கும். இதை கரைச்சி விடும்போது அந்த நுண்ணுயிர் இருக்கம்லாம் நல்லா வளரும். அதாவது துவண்டு போனா உயிரை காப்பாத்துறது கரைசல், அதுக்கு தான் தொல்லுயிர் கரைசல்னு ஐயா வச்சிருக்காரு.
1: அடுத்து பார்த்தோம்னா ஜீவாமிர்தம் வந்து எதற்கெல்லாம் யூஸ் பண்றாங்கிறது பற்றி சொல்லுங்க.
0: அடிப்படையாக அடி உரமே ஜீவாமிர்தம் தாங்க. ஒன்று ஜீவாமிர்தமாக பயன்படுத்திக்கணும், இல்ல அமிர்த கரைசலாக பயன்படுத்திக்கணும். ஜீவாமிர்தத்துக்கும் அமிர்த கரைசலுக்கும் பயர் வகை மாவு மட்டும் சேராது, அவ்வளவுதான். இது 24 மணி நேரத்துல ரெடி ஆகும், அது 3 நாள்ல ரெடி ஆகும். இதுக்கு அதுக்கு என்னன்னாக்க இதே 10 கிலோ சாணம், 10 லிட்டர் வரைக்கும் கோமியா ஊத்திக்கலாம். பயறு வகை மாவு 2 கிலோ வேணும் இதுக்கு எக்ஸ்ட்ரா. நாட்டு சக்கரை 1 கிலோ அல்லது உருண்டை வெள்ளம் வயல் வரப்பு மண்.
1: சரி,
0: காலையில மத்தியானம் சாயந்தரம் மூணு நேரம் கலைக்கணும், அடுத்த நாள் காலையில மத்தியானம் சாயந்தரம் மூணு நேரம் கலைக்கணும், அடுத்த நாள் ரெஸ்ட் விட்டலாம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். இதுவே நம்மளால மத்தியானத்துல என்னால கலக்க முடியல, என்னுடைய வேலை பழுவுனால கலக்க முடியலன்னா காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் காலையில சாயந்தரம் மூணு நாளைக்கு கலக்கிட்டு நாலா நாள் பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு. ஆனா இதெல்லாம் பயன்படுத்துறது என்னன்னா 11 நாளைக்குள்ள பயன்படுத்தி பண்ணும்.

0: இல்லாட்டி நுண்ணு இருக்கான இடம் பத்தாது. ஒரு சிட்டிகை, இந்த மூணு விரல கொண்ட சிட்டிகை அளவுக்கு ஊத்துட்டோம்னா மில்லியன் கணக்கில் அதை நுண்ணுயிரி பெருகிரும்.
1: சரி,
0: அப்ப இடம் பத்தாம சுவாசிக்க முடியாம உணவு இல்லாம செத்து போயிரும். அந்த வயல்ல கொண்டு விட்டுட்டோம்னா அது சாகாது. அதுக்காக அது 11 நாளைக்குள்ள பயன்படுத்தி முடிச்சிடணும்.
1: ஓகே,
0: பயன்படுத்தணும். எல்லா அடிபுறமாகவும் பயன்படுத்தலாம், மேலோரமாகவும் பயன்படுத்தலாம், நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். என்னுடைய வயலுக்கு இதுதான் விட்டீங்க.
1: சரி,
0: 1000 கணக்கான லிட்டர் வரைக்கும் விடலாம். நம்மளால செய்ய முடியுதுன்னா நம்ம செஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நம்மளுடைய பொருத்ததை, அதாவது செய்யறவங்களோட பொருத்ததை, நம்ம நிறைய செஞ்சு விடலாங்க.
1: சரி, இந்த இடப்பொருள்கள் தயாரிப்பு வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
0: 2014 பண்ணிட்டு இருக்கீங்க.
1: சரி, உங்கள்ட்ட வந்து டிமாண்ட் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பேர் வாங்கிட்டு போறாங்க?
0: கிழ இந்திய வானொலி நிலையமும் எனக்கு ஒரு பெரிய பங்காற்று இருக்கு. இது மாதிரி மைக்கு முன்னாலே பேசினாக்க எனக்கு ஒரு சின்ன நடுக்கம் இருந்துச்சு. நீங்க வாங்க, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல அப்படின்னு ஒரு தடவை பேசிட்டோம்னா நம்ம எல்லாமே விவசாயி இல்ல. அப்புறம் கடகடன்னு பேச ஆரம்பிச்ச ஒருபாடு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேர் சந்தேகம் கேட்கறவருக்காக, நிறைய பேர் வந்து செய்யறேன், நான் செய்யலாம்னு நினைக்கிறேன், இன்னும் மேலும் செய்யறத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது செய்யறீங்கிற விவசாயி தாராளமா செஞ்சுக்கலாம், முறைப்படி எடுக்கணும்னா வானகத்துல போய் பயிற்சி எடுத்துக்கலாம், சந்தேகம் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம், போன்லயும் தொடர்பு கொண்டுக்கலாம். கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நிறைய பேர் விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. அந்த காய்கனி தானே சாப்பிட சொன்னாங்க,
1: கண்டிப்பா
0: காய்கனி நெல் அப்படிங்கல நிறைய பேர் விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. விவசாயத்தை மாதிரி அது இயற்கையிலேயே இருக்குமா அப்படின்னு நினைச்சு வரும்போது அந்த அதனுடைய வெளிப்பாடு எனக்கு நல்லாவே போய்கிட்டு இருக்குதுங்க. இப்ப நம்மளும் தரமா கொடுக்கறோம், மில்லி கணக்கில் அதெல்லாம் நல்லா தரம் உயர்த்தி கொடுக்குறோம். அதனால செய்யறது நல்லா எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைங்க.
1: இதுல இப்போ இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க, இந்த இடுபொருள்கள்ல எது அதிகமான விற்பனை இல்ல இருக்குது?
0: இல்ல இப்ப எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்குமே செய்ய முடியலையே தவிர எல்லாத்துக்குமே செய்யற அளவுக்கு என்ன செலவாகும், என்ன பண்ணும், எல்லாமே எல்லா மக்களுக்கும் தெரியுது. விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே மூடிய கலட்டினோடனே ஸ்ப்ரே பண்ணணும். அந்த சிந்தனை மட்டும் நம்ம மாறல.
1: சரி,
0: அதனால அவங்களுக்கு என்ன வழிமுறையோ கேன் போட்டே நானே பாக்ஸ் போட்டு கொடுத்துறோம். அதாவது மொத மொத ஃப்ரீயா கொடுத்தேன், தூக்கி எறிஞ்சிட்டு போனாக்க ஓசின்னு கொடுத்தா தானே தூக்கி எறிவேன், அப்ப காசுன்னு ஓட்டா வாங்கி தானே போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் போடவும் அதுக்கப்புறம் கேன்ல 1 லிட்டர் கேட்டாலும் கொடுப்போம், 2 லிட்டர் கேட்டாலும் கொடுப்போம், 5 லிட்டர் கேட்டாலும் கொடுப்போம், 10 லிட்டர் கேட்டாலும் கேனே நான் போட்டு கட்டுப்படி ஆகுதாங்கிறாங்க. கட்டுப்படி ஆகலைன்னு பரவாயில்ல, முதல்ல மக்களை விழிப்புணர்வு கொண்டுட்டு வருவோம். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப எல்லாமே கேன் போட்டே கொடுக்குறீங்க, ஓரளவு பரவாயில்லைங்க. கெமிக்கல் மருந்து ஸ்ப்ரே பண்ணி கூட தாங்க முடியல. ஒருத்தர் வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிட்டார் மல்லிகைக்கு, புவ்வடு கையில கன்று தண்ணி உழுது கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுனாங்க.
1: சரி,
0: அதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுட்டு அவர் அழுகுறார், 40 கிலோ புழு வருங்க மல்லிகைப்பூ, எடுக்க முடியல, வயலுக்கு போயிட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு போன் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்க இத்தனை கேன் அடிக்கணும்னு, கிட்டத்தட்ட ஒரு 8 கேன்லேருந்து 10 கேன் தான் அடிப்பேன் அப்படின்னாங்க. நான் பஞ்சகாவியா தாங்க கொடுத்து விட்டேன். என்னுடைய பஞ்சகாவியா வந்து என்னத்துக்காகன்னா இருக்கிற நுண்ணுயிரி செத்து போயிரும், இது சாப்பிட்டு அந்த கெமிக்கலை எடுத்துப்படும், ஆனா இது இறந்து போயிரும். ஆனா இருந்தாலும் நம்ம போடுக்கலாம். உடனே அடிச்சா அடுத்த 10 நிமிஷத்துல போடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்ப பக்கத்து வயல ஒவ்வொருத்தரும் பேச பேச பேச பேச எல்லாருமே வந்து வாங்குறாங்க. இப்போ அதிகபட்சம் என்ன பண்றாங்கன்னா இன்னமும் அந்த சிந்தனை நீங்க அடிச்சுட்டு, அதாவது ஒரு 8 நாளைக்கு ஒரு விவசாயி ஸ்ப்ரே போட்டுறானா அடுத்த 8 நாள்ல மருந்து அடிக்கணும், மருந்து அந்த சிந்தனை தான் இருக்கு. நமக்கு பூச்சி இருக்கா இல்லையா, நம்ம ஏன் அடிக்கணும், அந்த சிந்தனைக்கெல்லாம் அவங்க போல. பக்கத்து கடைக்காரர் அடிச்சுட்டா நான் ஸ்ப்ரே பண்ணும், பக்கத்து கடைக்காரர் அடிச்சு அந்த சிந்தனையில நம்ம விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் முன்ன இருந்ததுக்கு நிறைய விழிப்புணர்வு நிறைய பேர் செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க.
1: வெரி குட், வெரி.
0: மக்கள் விழிப்புணர்வு ஆகணும், நம்மளுடைய தலைமுறையோட பேர் கூட வரும் தலைமுறையிலும் நல்லா இருக்கணும். ஐயாவுடைய கனவு அதுதான், ஒரு ஊருக்கு நம்மால் வர ஒருத்தர் உருவாக்கணும். அந்த இதுல நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நாட்டு மாடு வளர்ப்பு இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
1: இப்ப எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: இப்ப ஒரு 7 மாடு இருக்குதுங்க.
1: என்ன மாடுங்க?
0: மணப்பறை மாடு தாங்க. நமக்கு மணப்பறை மாடு தான், வெயிலுக்கா இருந்தாலும் தீவனத்துக்கா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. பெருசாவும் இருக்காது, ரொம்ப பெரிய மாடாவும் இருக்காது, ரொம்ப சின்ன மாடா இருக்கும், நார்மலா இருக்கும். நம்ம வளர்ப்புக்கு இந்த கோமியம் எல்லாம் எல்லாருமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்களுடையது வாளியில வச்சு பிடிக்கலாங்க. பின்னாடி பக்கம் கோமியம் அடிக்கும் போது நீங்க வாளி எடுத்து நீட்டுனா நிக்கும், எங்களுடைய மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் எல்லாருமே நிக்கும். அந்த அளவுக்கு நாங்க பயிற்சி கொடுத்துட்டோம். எல்லாருமே பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம அது கூட பழகறதுல தாங்க, எல்லாமே பயிற்சி தான். அங்கே வாளி முன்னாடி வச்சிருப்போம், 5 லிட்டர் வாளி, யாரும் எழுந்திருச்சிருக்கிறார்களோ அங்கே இருக்கிறவங்க பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி பழக்கி வச்சிருக்கீங்க. இப்போ நாட்டு மாடு இல்லை, நான் இயற்கை விவசாயம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. வாங்குறப்ப வாங்கிக்கட்டும், இருக்கிற பால் மாட்டை வச்சு பயன்படுத்தலாம்.
1: ஓகே,
0: முதல்ல தொடக்கினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும், அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இந்த இயற்கை விவசாயம் நிறைய செஞ்சுதான் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. கொஞ்சமா செஞ்சு சின்ன அனுபவங்களை பெற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா விழிப்புணர்வோட வரலாம். ஒரு சைக்கிள் ஓட்டும் போது எடுத்தவனே சைக்கிள் ஓட்ட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பழகுவாங்கல்ல, அது மாதிரி பழகி வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி அப்பதான் வந்து இயற்கை விவசாயம் வெற்றிகரங்கிறத சொல்ல முடியும். எடுத்தவனே நிறைய செஞ்சுட்டு வெற்றி இல்லை வெற்றி இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க, அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது.
1: சரி, இப்போ இயற்கை விவசாயம் பண்ற மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய உற்பத்தி வந்து அதிகமாகவும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த உற்பத்திக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா
0: இல்ல? நிறைய இருக்குங்கிறது ஒரு வகையில இருக்கு. அது என்னத்துக்காக இருக்குது, அது எப்படி இருக்குனாக்க, இதனுடைய நன்மைகள் தெரியல. அதுல 10 மூட்டை விளையறவங்க 12 மூட்டை 15 மூட்டையை விளைய வைக்கலாம். இதனுடைய வெயிட்டும் இதனுடைய தரமும் அது இருக்காது. இப்ப வெள்ளையணுக்கள் கூட இருக்கணும்னு நினைப்போம் ரத்தத்துல. அப்ப அந்த மாதிரி ஒரு

0: பொருள் நமக்கு இருக்கணும் இல்ல, அதுல சத்து கம்மியா, கெமிக்கல் தானே உள்ளுக்க இருக்கு. இயற்கை விவசாயத்தை பொறுத்து அதுக்கு மாறுதல்னாக்க மருந்துன்னு சொல்லக்கூடாது, மருந்துன்னா நம்மளை காப்பாத்தணும், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இருந்தாலும் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அந்த நெல்லா இருக்கட்டும், காய்கனியா இருக்கட்டும், தரம் கூட இருக்கும். நம்மளுடைய டேஸ்ட்னு சொல்றோம்ல, அந்த தரம்லாம் கூட இருக்குங்க.
1: சரிங்க, இந்த இருபொடுகள் தயாரிப்புல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ எல்லாமே வந்து நிறைய பூச்சி விரட்டியாகவும் கொல்லிகளாகவும் பயன்படுகிறது இல்லையா? சோ எதை எதற்கு அதிகமாக பயன்படுத்த வேணுங்கிறத சொன்னா நல்லா இருக்கும்.
0: இப்ப நம்ம பூச்சி விரட்டிங்கிறது வழினா ஒரு மாத்திரை தான், வயிற்றுக்குள்ள போனது எல்லா வழியுமே தான் கேட்குது. அது போல இது வந்து மூலிகை பூச்சி விரட்டிங்கிறது எல்லா பயிர்களுக்கும் உண்டானதுதான். அதாவது பூச்சிகள் சாப்பிட முடியாத இலைகள் இருக்குல்ல, கசப்புத்தன்மையே சாப்பிடாது, இந்த மாதிரி இலைகளை தான் நம்ம உருவாக்கி போடுறோம். இது எல்லா பயிர்களுக்கும் நம்ம செய்யலாம். அதாவது அந்த ஒரு பூச்சினாக நம்ம என்ன ஒண்ணே ஒன்னா வயலை ஒரு தடவை சுத்தி பார்க்கணும். சுத்தி பார்த்தோம்னா நமக்கு லேஸ் வாசா இருக்கும் போதே ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா எந்த பூச்சியா இருந்தாலும் கண்ட்ரோல் ஆயிரும். நம்ம பார்க்காத மொத்தமா என்னைக்கு நிறைய இனப்பெருக்கமாகி முட்டை வெடிச்சு அலையுதோ அப்பத்தான் நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு தலைய வலிக்குது அப்படின்னா ஒரு சின்ன மாத்திரையை போடுவோம், தலைவலி கேட்கல ரொம்ப ஓவரா வலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு
1: போட்டு
0: பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம், சின்னதுல இருந்து பெரியது வரைக்கும் வாழைக்கு பயன்படுத்தலாம். இப்ப அதாவது கூன் வண்டு அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கு பொறி மாதிரி வச்சு பிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்கு, நம்ம யாருமே அதை செய்யறது. இப்ப குளவின்னு ஒண்ணு அலையுது, பழகின்னு சொல்லுவாங்க, அந்த ஈய பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், அதுக்கு இப்ப நிறைய விக்கிறாங்க. நம்ம என்ன செய்யலாம்னா இயற்கையில நெத்திலி கருவாடு இருக்கலாம், ஒரு லிட்டர் பாட்டில தான் நிறைய கிடக்குது, அதுல வந்து சூரியா இல்லாம அதாவது வலுவலுன்னு இருக்கணும், அந்த ஓட்டை சுண்டு வரலோட சின்னதா இருக்கணும், அந்த ஈய அளவுக்கு தான் ஓட்டை இருக்கணும். அது முக்கா பாட்டில மேலால பக்கமா ஒரு வரந்த வரும், அதுக்கு மேலால வச்சு ஒரு ரவுண்ட்ல ஒரு நாலு ஓட்டையில இருந்து அஞ்சு ஓட்டை போட்டுட்டு ஃபுல்லா அந்த கோட்டுக்கு கீழே வரைக்கும் தண்ணி ஊத்தி நெத்திலி கருவாடை ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு உள்ள போட்டு நீ வச்சு பாட்டில கட்டி அந்த காய் தொங்குதுல பந்தல் காய்கனியா இருந்தா அந்த ஈவன் அந்த பிஞ்சு தொங்குற மாதிரி அந்த இணைக்கு இதையும் கட்டணும், நல்லா மேல உயர்த்தி. அப்படி கட்டினோம்னா அந்த பூச்சியினுடைய பறவை வந்து மேலையும் கீழையும் தான் பறக்கும், சைட்ல பறக்க தெரியாது அந்த ஈயனுடைய குணாதிசயம். அப்படிங்கல உங்களுக்கு அந்த பூச்சியில வந்து மேலையும் கீழையும் பறக்கும் போது அந்த பெண் பூச்சி வாடை அடிக்குமா, அந்த நெத்திலி கருவாடு தண்ணியில போட்ட ஒருபாடு, ஆண் பூச்சிக்கு பெண் பூச்சி வாடை அடிக்கும், பெண் பூச்சிக்கு ஆண் பூச்சி வாடை அடிக்கும், அப்ப இனப்பறக்கம் செய்யலாம்னு போயில சிக்கிக்கும். அப்ப சிக்கிக்கும் போது தண்ணிக்குள்ள பட்டுப்பட்டு எழுந்திரிக்கும் போது அது வந்து இறந்து போறதுக்கான இறக்கையில சின்ன ரெக்கை தானே, அது இறந்து போயிடும். அப்ப அதை வந்து மாத்தணும், நம்ம மாத்துறதில்ல. இப்ப ஒரு அஞ்சாறு பூச்சி விழுந்துருச்சுன்னா அதை ஊத்திட்டு மறுபடியும் நெத்திலி கருவாடு தானே, தண்ணியும் நெத்திலி கருவாடு தானே, மூடியை திறந்துட்டு கை தவிர்த்து கீழே ஊத்திட்டு மறுபடியும் வைக்கணும். இதை நம்ம செய்யறதில்ல. அதாவது நிறைய கட்டுப்பாட்டு முறைகள் இருக்குது, இது நம்ம கடைகள்லயும் விக்குது, அதையும் செய்யறதுல இதையும் செய்யறதுல நம்ம வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது எதுக்கு என்ன செய்யணுங்கிறதே தெரியாம இருக்கிறோம், புரிதல் நிறைய பேருக்கு வரணும். ஒரு விவசாயி கத்துக்கிட்டா மட்டும்தான், இப்ப இது வரைக்கும் நான் 2014 இருந்து செய்யறேன், எங்க பயிற்சி கொடுத்தாலும் நான் போவேன், போய் கத்துக்குவேன். ஏன்னு கேட்டா நமக்கு தெரியாத விஷயம், ஒரு புதுமை
1: 9 7 1 7 1 8 4 0 7 திரும்ப ஒரு டைம் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க.
0: 9 7 5 1 7 1 8 4 0 7ங்க.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: அனுபவம் மட்டும்தான் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. ஏன்னா இடுபொருட்கள் தயாரிப்புலயும் சில பல நுணுக்கங்களை நாம கடைபிடிச்சாதான் அதை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வச்சு நம்ம உபயோகப்படுத்தவும் முடியும், அதற்கான முழு பலனையும் நம்மளால அடைய முடியும் அப்படின்னு இடுபொருட்கள் தயாரிப்புல தனக்குள்ள அனுபவங்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பெரிய அணைக்கரைப்பட்டி ஜே செபஸ்தியான் அவங்க.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
1: கோடைக்காலத்தில் கறவை மாடுகளுக்கான மேலாண்மை முறைகள். கோடைக்காலத்தில் அதாவது மார்ச் முதல் ஜூன் மாதங்களில் கறவை மாடுகள் வெப்ப அழுத்தத்தினால் பால் உற்பத்தி இனப்பெருக்கத்தில் பாதிப்படைய வாய்ப்பு உள்ளது. மேலும் கோடைக்காலத்தில் பாலில் கொழுப்பு கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை நிலைநிறுத்த ஒரு மாட்டிற்கு ஒரு நாளைக்கு தீவனத்தில் சோடா உப்பு 100 கிராம் என்ற அளவில் கோடைக்காலம் முடியும் வரை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் நாள் ஒன்றிற்கு 70 லிட்டருக்கு மேல் குடிதண்ணீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். மேலும் சிமெண்ட் தொட்டிகளில் தண்ணீர் வைப்பது நீர் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க உதவ வேண்டும். கோடையில் பசுந்தீவனம் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிக வெயில் உள்ள நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் கொட்டகையிலோ அல்லது மர நிழலிலோ தங்க வைக்க வேண்டும். கொட்டகையின் கூரையில் நீர் தெளிப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். கால்நடைகளின் உடலுக்கு தெளிப்பான்கள், தண்ணீர் பீச்சி அடிக்கும் கருவிகள் போன்றவை மூலம் தண்ணீர் தெளிக்க வேண்டும். இது கால்நடைகளின் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். வெள்ளரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த சில செய்திகள். வெள்ளரியானது பொதுவாக எல்லா வகை மண் வகைகளிலும் வளரும் தன்மையுடையது. ஆனால் அதிக மகசூல் சாகுபடிக்கு களிமண் பாங்கான மண் வகைகள் மிகவும்

0: ஏற்றது. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ1 என்ற ரகம் வெளியிடப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளரியை பொறுத்தமட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களிலும் டிசம்பர் முதல் மார்ச் மாதங்களிலும் சாகுபடி செய்யலாம். நிலம் தயாரித்தலின் போது நிலத்தினை 3 முதல் 4 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். அதன் பின்பு 1.5 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால் எடுக்க வேண்டும். பின்னர் 1 முதல் 1.5 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் ஆழமும் அகலமும் நீளமும் உள்ள குழிகள் எடுத்து 10 கிலோ நன்கு மக்கிய தொழு எரு, 100 கிராம் கலப்பு உரம் இட்டு மேல் மண் கலந்து நிரப்பி விதை ஊன்ற தயாராக வைக்க வேண்டும். வெள்ளரி சாகுபடி செய்ய 1 ஹெக்டேருக்கு 2 கிலோ விதை தேவைப்படும். விதை ஊன்றுவதற்கு முன்பு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்னர் குழிக்கு 4 முதல் 5 விதைகள் ஊன்ற வேண்டும். விதையை ஊன்றியவுடன் தண்ணீர் ஊற்ற வேண்டும். பின்பு விதை முளைத்து கொடி வளர்ந்தவுடன் வாய்க்கால் மூலமாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். கொடி நன்றாக வளர்ந்தவுடன் வாரம் 1 முறை நீர் பாய்ச்சுதல் அவசியமாகும். விதை முளைத்தவுடன் குழிக்கு 3 செடி விட்டு மற்ற செடிகளை பிடுங்கிவிட வேண்டும். கொடி வளர்ந்தவுடன் குழியினை 30 நாட்கள் இடைவெளியில் களையெடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். ஏத்தரல் என்ற வளர்ச்சி ஊக்கியினை தெளிப்பதன் மூலம் பெண் பூக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். பழையின் தாக்குதல் அதிகமாக காணப்படும் பொழுது மாலத்தியான் மருந்தினை 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் கருவாட்டு பொறி 1 ஏக்கருக்கு 6 முதல் 8 எண்கள் வைத்தும் பழையினை கட்டுப்படுத்தலாம். விதை ஊன்றிய 50 நாட்கள் கழித்து வெள்ளரிக்காய்கள் அறுவடைக்க தயாராகும். அதன் பின்பு 1 வார இடைவெளியில் 8 முதல் 10 அறுவடை செய்யலாம். 1 ஹெக்டேருக்கு மகசூலாக 8 முதல் 10 டன் வெள்ளரிக்காய்கள் கிடைக்கும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை நியூஸ் ஆன் அலைவரிசையில கேட்டிருக்கோம். நேரம் 8 மணி. இப்ப நாம கேட்கலாம்
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியாவில் அமேசான் நிறுவனம் மேற்கொள்ள உள்ள 48 பில்லியன் டாலர் சாதனை அளவிலான முதலீட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த முதலீடு இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் வெளிப்படுத்தும் ஆர்வத்தை இது பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் மற்றும் மனிதகுல மேம்பாட்டிற்கு எரிசக்தி மிக முக்கியம் என்று மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்துள்ளார். ஹரியானா குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்திற்கு உகந்த எரிசக்தி துறையை கட்டமைக்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன், ஸ்மார்ட் கிரிட் உள்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி சேமிப்பு அமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதனிடையே இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி ஈரான் நாட்டு பெட்ரோலியத்துறை அமைச்சரை இன்று சந்தித்தார். சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த சந்திப்பின் போது எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்தார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஒடிஷா, குஜராத், ஜார்க்கண்ட் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 உறுப்பினர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கையை இன்று வெளியிட்டு பேசிய அவர், தமிழக மின்வாரியத்தில் முதற்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று

கூறினார். தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்பட்டு முற்றிலும் அகற்றப்படும் அல்லது இடமாற்றம் செய்யப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதற்காக மாநிலம் முழுவதும் மீண்டும் புதிய பட்டியல் எடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற தொழில்நுட்ப ஜவுளி தொடர்பான விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய அவர், ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்கள் அதிக அளவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், புதியம்புத்தூரில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அனைத்து சமூக நலத்திட்டங்களின் விவரங்களை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த சேவைகளை விரைந்து வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி நாகை மாவட்டத்தில் 5000-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் 3 கிலோமீட்டர் தூர நடைப்பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் நாளை தொடங்கி வைக்கிறார். திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நாட்டுப்புற கலைப்பயிற்சி வகுப்புகள் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் நிறைவு நாளில் 91 மனுக்கள் பெறப்பட்டன. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. மான்செஸ்டரில் நடைபெறும் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் பங்களாதேஷ் சற்று முன் 14 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 96 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு இணைஞ்சிருக்கோம். இரவு இசை இனிமை எப்பவும் போல. தொட்டு வர வேண்டிய தொலைபேசியின்கள் 0431-246-1 அல்லது 240-1. ஒரு தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய தென்றல் காற்று, அதுக்கு கீழே ஒரு கயிற்றுக்கட்டில் நாள் முழுக்க வேலை செஞ்சு அழுத்து போய் அதில் உழைத்து களைத்து போய் படுத்திருக்கக்கூடிய நாம், நம் காதுகளுக்கு இனிமையான இசை நினச்சி பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குல்ல. அந்த பாடல்கள் நம்ம தேர்வில் அமைந்திருந்தா இன்னும் மகிழ்ச்சி கூடுதலாக. 80-90களில் வெளிவந்த இனிமையான பாடல்கள் காற்றலைகளில் உங்கள் தேர்வில் தொட்டுவாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-1 அல்லது 240-1.

0: நேரம் 8:11 ஆயாச்சு. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இரவு இசை இனிமை கேட்டு இணைஞ்சிருக்கோம். இப்போது நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் யாரெங்கிருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாரெங்கிருந்து?
1: சந்திரா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். எனக்கு திருச்சி வானொலி கேட்காமலாம் மனசு கஷ்டமா இருக்குது. இதுலதான் போன்லதான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: சரிங்கம்மா.
1: நியூசானர்ல
0: நல்ல விஷயம்,
1: ரேடியோவில் கேட்குற மாதிரி இருக்க மாட்டேங்குது போன்ல கேட்கறது.
0: ஆஹா, என்ன இருந்தாலும் நம்ம டக்குன்னு ரேடியோவில் கேட்டுருலாம்.
1: சோழன் படம், அதுல வந்து ஜெர்மனியின் செந்தியின் மலரி அந்த பாட்டு வேணுங்க சார்.
0: சரிம்மா, கேட்டுடலாமா?
1: கேட்டலாம் சார்.
0: நன்றிம்மா, நன்றி.

நேரம் 8:18. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. இன்னைக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: அடையா போறவரே ஆண்டு வர அந்த படம் போடுங்க.
1: பொறுத்து இருங்க நானும் வரேன். நன்றி இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாங்க.
2: போட்டி நடையா போறவர்.

0: 8:23 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இணைவு நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டணிஞ்சிருக்கிறோம். இப்போ இணைப்புக்கு வந்து பாடல் கேட்கறதுக்காக காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி இணைவது திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லவா இருக்கும், நன்றிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க ரஹமத்துல்லா ஐயா?
1: நல்லா இருக்கு, நிகழ்ச்சி கேட்டு இப்ப சூப்பரா இருக்கு, நிகழ்ச்சி பாடல் சூப்பரா இருக்கு. இந்த
0: எல்லாமே செயலி மூலம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்லது, மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இடைகள் பாடல வந்து படம் வந்து கடலோர கவிதைகள். பாடல வந்து ஒரு போடின

0: 8:28 இரவு இசை நிகழ்ச்சியில பாட்டு கேட்க இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது
1: சென்னை சூரப்பாக்கம் சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாடல் வேணும்
1: சார்? அண்ணாமலை படத்துல வந்து அதான் வந்தேன்ல பாடல்காரன்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான நீங்க கேட்ட அந்த பாடல் வருது.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் இரவை செய்தியை கேட்டு நினைச்சிருக்கும் இந்த நிமிடம் 8:39 இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய உள்ளம் வருக வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்றது யாருங்கம்மா?
1: வணக்கம் சந்தி, நிகழ்ச்சியில் இணைவது பிரியா செந்தில்குமார், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சார்.
0: சொல்லுங்கம்மா பிரியாமா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கை கொடுக்கும் கை படத்திலிருந்து தாழம் பூவி வாசம் வீசு அந்த பாடலை ஒளிபரப்பணும் கேட்டுக்கணும் சார்.
0: நன்றி, இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது, கேட்டுக்கோங்க.

0: இனிமையோடு இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். தஞ்சாவூர் மகனமுச்சாளிலிருந்து குருமூர்த்தி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும், நன்றிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க குருமூர்த்தி ஐயா?
1: எல்லாம் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க குருமூர்த்தி ஐயா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு வந்து இந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்துல இருந்து இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, அடி பெண்ணே அழகு கண்ணே காதல் ராஜாங்க பறவை. இந்த பாடல் போடுங்க சார்.
0: விட்டா பாடிடுவீங்க போல இருக்கு. அதாவது ஜானகி அம்மாவும் மலேசிய வாசுதேவன் ஐயாவும் தேவையே இல்லை போல இருக்கு. நன்றி, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வர்றது கேட்டலாம் ஐயா.

0: நேரம் 8:49 நிமிடம். நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போது நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்வது யாருங்க ஐயா?
1: கோயம்புத்தூர் கருமத்தப்பட்டு வெள்ளிங்கிரி பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க வெள்ளிங்கிரி ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு உதய கீதம் படுத்திருந்தீங்க, பாடுநில பாடல் போடுங்க.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாங்க.

0: 8:54 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை நிகழ்ச்சிய நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டு இணைஞ்சிருக்கும். இப்போ நிகழ்ச்சியில நிறைவான பாடலை கேட்பதற்காக இணைப்புக்கு வந்து காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருக்குமா?
1: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சசிகலா தியாகராஜன் அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஊர்காவலன் படத்திலிருந்து மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் அந்த பாடல் கொடுங்க சார்.
0: நன்றிக்கு மணிப்பு வந்ததுக்கு உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேரம் 9:00 கேட்கலாம் இனிய ராகம்.

0: ஆகாஷ்பாணி நாடகமலரில் இன்று நேர்கள் கேட்க இருப்பது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் ஏ கந்தன் ஆறுமுகம், வி எஸ் பாலதண்டாயுதம், கே எஸ் தில்லைராணி, கே ஜாஸ்மின், பி செல்வநாதன், ஆர் விஜயலட்சுமி, எம் அன்பரசி ஆகியோர். எங்க வீட்டு மருமகள் நாடகம்.
1: ஏமா வனஜா, ஒரு தடவை ரெண்டு தடவையா, ஆயிரம் தடவை என்ன சொன்ன கேட்டியா? இப்ப கண்ண கசக்கனா கல்யாணம் ஆயிடுமா?
2: நானா கேட்டேன், நீ தானே சொன்ன எனக்கு எதுவும் வேணாம், உங்க வேலைய பாருங்க.
1: ஐயோ ஏய், வ்யவஸ்தை கேட்டல, அவங்க நகை நட்டு கேட்கல, படிப்பை தான் கேட்கறாங்க. பெரிய படிப்பா கேட்கல, பிளஸ் டூ படிச்சாலே போதுமா? அது கூட வாங்கிட்ட இல்லையடி.
2: நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சன பண்றேன், மண்டையில சரக்கு இருந்தா தானே தொண்டையில வரும்.
1: இது மட்டும் எங்க இருந்து வருதான், அங்க இருந்து தானே வருது.
2: இப்ப நான் என்னமா செய்யறது அத சொல்லு.
1: போய் சொல்லணும்.
2: பொய்யா?
1: ஏண்டி வனஜா, என்ன என்னமோ அரிச்சந்திரம் பொண்டாட்டி மாதிரி அதிர்ச்சியா கேக்குற. அங்க படிக்க போறேன், இங்க படிக்க போறேன்னு போய் சொல்லிட்டு படிப்புல கோட்டை விட்டுட்டடி நீ. இப்ப உனக்கு போய் சொல்ல பயமா இருக்கா? இங்க பாரு, போய் சொன்னா உனக்கு கல்யாணம் நடக்கும், இல்ல காலம்புற கன்னியாவே நீ இருக்க வேண்டியதுதான்.
2: அம்மா எனக்கு பயமா இருக்குமா, ஒரு பொய்ய மறைக்க ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும், அதுவே என் வாழ்க்கைக்கு யமனா வந்துட கூடாது.
1: அப்படி எதுவும் வராதடி, வந்தாலும் சமாளிக்கணும், அதுதான்டி வாழ்க்கை.
3: என்ன கல்யாணி, அம்மாவும் பொண்ணு யார கவுக்க திட்ட போடுறீங்க?
1: ஏங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, உங்க வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தையே வராதா? போனது போகட்டும், போன காரியம் காயா பழமா அத சொல்லுங்க முதல்ல.
3: இந்த கணபதி போனா எல்லாம் பழம்தான், மாப்பிள்ளையோட ஜாதகத்துக்கு ஏத்தபடி நம்ம பொண்ணு வனஜாவோட ஜாதகத்தை மாத்திட்டா. அவங்க எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் பத்து பொருத்த பிசகாம இருக்கும்.
2: மறுபடியும் ஒரு பொய்யா? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பொய்யுக்கு மேல பொய்ய சொல்லி என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுறீங்கல்ல.
1: பெரிய இடம், ஒரே பைய, பிக்கல் புடுங்கல் கிடையாதடி, அத்தனை சொத்துக்கு நீதாண்டி வாரிசு, புரியாம பேசாதடி.
3: ஆமா வனஜா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, உன் ஜாதகப்படி நீ ராணி ஆட்டம் வாழ போற பாரு.
2: அப்பா நீங்க சொல்றது சரிதான், அவங்க குடும்பத்துல அத்தனை பேரும் படிச்சவங்க, நாகரீகமானவங்க. அது சரி, என் படிப்பு விபரமா நான் என்னமா சொல்றது?
1: எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிவிடு வனஜா.
2: ஐயோ அம்மா, அது சாதாரண படிப்பு இல்ல
3: வனஜா. அம்மா சொல்லிட்டாங்கல்ல, மத்ததெல்லாம் அம்மாவே பாத்துக்குவாங்க, நீ கவலைப்படாம வேலைய பாரு போ.
4: என்ன நீங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுல இருக்கீங்க, பிள்ளைகள்லாம் எங்க போனாங்க?
5: ஆமா,
3: இவ்வளவு விசாரிக்கிறீங்களா,
5: நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையா?
4: நல்லா இருக்கு, நான் யாருன்னு தெரியாம தான் இதுவரை பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க குடும்பத்தோட பயோடேட்டாவை அனுப்பி வச்சினேன், கிடைக்கலையா? அடடே, ஆமா எனக்கே இப்பதான் புரியுது, இவ என் மனைவி, பேர் சாரதா, நான் சத்தியமூர்த்தி, என் பையன் ராஜா, எனக்கு ஒரு பொண்ணு, அவ காலேஜ்ல படிக்கிறா.
3: ரொம்ப சந்தோஷம்,

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா.
0: ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆனா சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறீங்களே, அதுதான் என்னன்னு புரியலீங்க.
1: அதுவா, பையனுக்கு ரெண்டு நாள் லீவு, அதான் உடனே வந்துட்டோம். இத பாருமா, எங்களுக்கு இந்த நகை நட்டு பாத்திர பண்டம் இதெல்லாம் முக்கியம் இல்லை, படிப்பு தான் முக்கியம். கண்டிப்பா பிளஸ் டூ ஆவது பாஸ் பண்ணிருக்கணும்.
0: என் பொண்ணு நீங்க நினைக்கிறதுக்கு மேல எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்குங்க.
2: ஓ அப்படியா, அது போதும். இந்த காலத்துல ஒரு ஆள் சம்பளத்துல குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சமயத்துக்கு படிப்பு உதவும், அதுதான் நாங்களும் படிச்ச பொண்ணாதான் தேடுறோம்.
3: ஐயா, உங்க மனசு படியே என் பொண்ணுக்கு படிப்பு இருக்கு, அவளுக்கு நல்லா சமைக்கவும் தெரியும், குடும்பத்தை கட்டிக்காக்கும் பொறுப்புள்ள பொண்ணா வளர்த்திருக்கோம். பொண்ணுக்காக 22 பவுன் நகை வச்சிருக்கேன், அது கூட வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு பாத்திரங்களையும் வாங்கி வச்சிருக்கேன்.
1: இப்ப சொன்னீங்களே பாத்திரம் பண்டம் நகை நட்டு, இதை விட எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், படிச்ச பொண்ணு தான் வேணும்.
3: இந்த ஆளு படிப்பு விஷயத்த விடமாட்டான் போல இருக்க.
1: என்ன மிஸ்டர் கணபதி, என்னமோ மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
4: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ணு படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, நீங்க நினைக்கிறபடி அனுசரிச்சு நடக்கக்கூடியவ, பொறுமையிலும் பொறுமை, பொண்ணுக்குரிய பொறுமை அவகிட்ட நிறைய இருக்கு சார். அதோ வனஜா வந்துட்டாளே.
0: ஆமா வனஜா. அம்மா, உன்னை பாக்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க. சீக்கிரமா ஒரு புடவ கட்டிக்கிட்டு வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
5: அம்மா, நானும் வந்துட்டேன்.
2: வர வர வர, இதோ மாப்பிள்ளையே வந்துட்டா. பொண்ணு ரெடி ஆயிட்டானா, அழிச்சிட்டு வாங்கம்மா, சீக்கிரம் அழிச்சிட்டு வாங்க.
6: அம்மா நான் ரெடி ஆயிட்டேன்.
2: போய் பொண்ணு அழிச்சிட்டு வாங்கம்மா. இப்படி என் பக்கத்துல வந்து உட்காரு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க?
6: எம்ஏ படிச்சிருக்கேன்.
2: என்ன, காத்து தான் வருது. மணி, பயப்படாம பேசுமா.
0: இந்த நேரத்துல எல்லா பொண்ணுக்கும் வர்ற பயம்தான் என் பொண்ணுக்கும் வந்திருக்கு. நீங்க மத்தபடி பேசுறத பேசுங்க.
2: ஏ ராஜா, பொண்ண நல்லா பாத்துக்கோ. என்ன, ஏதாவது பேசுறதா இருந்தாலும் தனியா போய் பேசிட்டு வா. என்ன
5: பேசிட்டோம்மா, நீங்க போய் பேச வேண்டியதே பேசிட்டு வாங்க.
1: பேசிட்டீங்களா? என்ன ராஜா, பொண்ணு பிடிச்சிருக்கா? தலையாட்டிட்டான், தலையாட்டிட்டான்.
2: என்னங்க என்னங்க, உங்களை தான். ஆமா, பொண்ணோட அப்பா அம்மாவே எங்க தங்க வச்சிருக்கீங்க?
1: எங்க தங்க வைக்கிறது, அவங்கதான் தாலி கட்டி முடிஞ்சதும் ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாங்களே.
2: இது இது என்ன கூட்டா இருக்கு? ஏங்க, பொண்ணுடைய வாழ்க்கையே இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது, அதுக்குள்ள போயிட்டாங்களா? இவங்களை எல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியல.
1: விடு, அவங்களும் மனுஷங்க தானே.
6: அத்தை உள்ள வரலாமா? அத்தை மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: எங்க வீட்டு மருமகளே, நீயும் என் பிள்ளையும் என பிரியாம பல்லாண்டு காலம் உதயமாகறதுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும், முகம் கை கால் கழுவிட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும்.
6: அதுதான் தெரியுமே.
2: அதுக்கப்புறம்
6: நீங்க தான் சொல்லணும் அத்தை.
1: இப்ப சொன்ன அத்தனையும் உன் மாமியார் சொன்னதா நினைக்காதம்மா, உன் அப்பா அம்மா சொன்னதா நினைச்சுக்கோ.
6: இனிமே எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே நீங்க தானே. மாமா, உங்க ரெண்டு பேருடைய விருப்பமே என் விருப்பம், உங்க சொல்லுபடி நடக்க தயாரா இருக்கேன்.
5: என் விருப்பப்படியும் நடக்கும், அப்போதான் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும்.
1: ராஜா, இனிமே நம்ம வீட்டு பொண்ணு வனஜா, அத கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு.
5: வனஜா வனஜா, சமையல் கட்டுல என்னமா பண்ற?
6: பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, என்னங்க வேணும்?
5: அம்மாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டியா?
6: கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்.
5: வனஜா
6: என்னங்க?
5: அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்துட்டியா?

0: கொடுத்துட்டேன்.
1: மறுபடியும் என்னங்க?
2: அம்மாவுக்கு படுக்கையில தண்ணி வச்சியம்மா?
1: வச்சிட்டேன். எத்தனை தடவை கேப்பீங்க? 6 மாசமா இதானே செய்யறேன்.
2: கோச்சிக்காத வனஜா, அப்பா வேற ஊர்ல இல்ல, டெல்லியில இருந்து வர 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் அம்மாவுக்கு வேண்டியத நம்ம தானே செய்யணும்.
1: நான் என்ன செய்யாமலையா இருக்கேன்? 6 மாசம் என்ன, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் தானே செய்யணும்.
2: அதுக்கு இல்ல வனஜா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? அம்மாவுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்.
1: இதுதான் முதலிரவு அன்னைக்கே சொல்லிட்டீங்களே, அவங்க நல்லா இருந்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, நேரமாது, போய் தூங்குங்க. பேசலாம்னு ஒண்ணுக்கு 2 மாத்திரை கொடுத்து அத்தைய தூங்க வச்சேன். இவர் என்னடானா இந்த அலும்பு பண்றாரு? ஆசையா ஏதாவது பேசுவீங்களான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சும்மா அம்மா அம்மான்னு நொய்ய நொய்யன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே.
2: என்ன சொன்ன? ஏன் அம்மா உனக்கு சும்மாவா? அவங்க என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? எம்எஸ்சி படிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடிச்சு 33 வருஷம் அரசாங்க பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. வாழ்க்கைய முழுமையா அனுபவிச்சவங்க. உனக்கு எனக்கும் எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குறவங்கள போய் சும்மான்னு எப்படி சொல்ற? மனஜா, உண்மையிலே நீ எம்ஏ தான் படிச்சிருக்கியா? பேச்செல்லாம் படிச்சவ மாதிரி தெரியலையே, சந்தேகமா இருக்கு.
1: இவரு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா? எல்லாம் விடிஞ்சதும் பேசிக்கலாம், தூங்குங்க. ஹலோ அம்மா, நான் தான் வனஜா பேசுறேன்.
3: என்னம்மா, நல்லா இருக்கியாமா வனஜா?
1: ஒரு முக்கியமான விஷயமா?
3: என்னம்மா?
1: ராத்திரி ஒரு சின்ன பிரச்சனைமா.
3: என்னம்மா பிரச்சனை?
1: நீ எம்ஏ படிச்சிருக்கியா, உன்னை பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியலையேன்னு கேக்குறாருமா. எனக்கு கொலையே நடுங்கி போச்சுமா.
3: என்னம்மா பேசுற நீ? எதுக்கும் பயப்படாம இரு வனஜா. பர்மா, சும்மா அப்படி போட்டு வாங்குறதும் உண்டுதான், படிப்ப மட்டும் எப்பயும் சொல்லிடாத, புரியுதா?
1: அம்மா என்ன வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு.
3: வேலை விஷயமா பேசுறப்பையும் சரி, படிப்பு விஷயமா கேக்குறப்பையும் சரி, அத பத்தி பேச விடாம கேட்க விடாம தசை திருப்பிடு. அவங்க பேச விடாம தடுக்க தெரியணுமோ அதை செஞ்சுட்டு. அவரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றத அப்படியே செய், புரியுதா? படிப்பு விஷயத்த அவங்க சுத்தமா மறந்துடுவாங்க.
2: என்ன கேக்குறீங்க?
1: உங்க அம்மா தானே, எந்திரிச்சதும் நீங்க போய் பாத்தீங்களா?
2: சரியான கிறுக்கியா இருப்பவள இருக்கு. நான் போய் பாத்துட்டு வந்து பேசிக்கிறேன். அம்மா அம்மா.
4: ஓ ராஜாவா, என்னப்பா விடிஞ்சதும் விடியாததும் என்ன பார்க்க வந்திருக்க?
2: என்னம்மா நீங்க விடிஞ்சு எவ்வளவு நேரமாவது இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு?
4: என்னன்னு தெரியலப்பா, ராத்திரி 2 இட்லி தான் சாப்பிட்டேன். சுகர் மாத்திரையோட வேற ஒரு மாத்திரையும் சேர்த்து கொடுத்தா என்ன மாத்திரமா இதை ஏன் சாப்பிடணும்னு கேட்டேன். அவ போட்டுக்கங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாப்பா. விடிஞ்சதும் தெரியல, எழுந்திருக்கவும் முடியல, இன்னும் மயக்கமாவே இருக்குப்பா.
2: அப்படியா வனஜா? வனஜா
1: என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க?
2: அம்மாவுக்கு சுகர் மாத்திரையோட சேர்த்து வேற ஏதாவது மாத்திரை கொடுத்தியா?
1: நல்லா தூங்கட்டும்னு தூக்க மாத்திரைய பால்ல கலந்து கொடுத்தேன்.
2: அவங்க தூங்கட்டுமேன்னு கொடுத்தியா இல்ல ஒரேடியா போய் சேரட்டும்னு கொடுத்தியா?
1: நிறுத்துங்க, நான் ஒன்னும் அவ்வளவு கொடுமைக்காரி இல்ல.
2: சும்மா கத்தாத, சுகர் நோய் உள்ளவங்களுக்கும் இருதய நோய் உள்ளவங்களுக்கும் டாக்டர் ஆலோசனை இல்லாம எந்த மாத்திரையும் கொடுக்க கூடாது, புரியுதா?
1: எங்க வீட்ல யாருக்கும் சுகர் நோய் கிடையாது, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது.
4: ராஜா, அவ எந்த தப்பும் பண்ணல, நான் நல்லா தூங்கட்டுமேன்னு நினைச்சு தூக்க மாத்திரையை கொடுத்துருக்கா.
1: பாருங்க அத்தை.

0: செஞ்சாலும் குத்தம் சொல்றதுலே குறியா இருக்காரு அவரு.
1: ராஜா கோபப்படாம பேசுறா. பாவம் சின்ன பொண்ணு, நாம தான் புரியும்படி எடுத்து சொல்லணும்டா.
2: ஆஹா, இது ஓவராலா இருக்கு. இந்த கிழவிய ஒரு வழி பண்ணிடுறேன்.
3: வனஜா, வனஜா,
2: இதோ வந்துட்டேங்க. இந்தாங்க மதியான சாப்பாடு.
3: அம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, போயிட்டு வர்றேன். உடம்ப பாத்துக்கோங்க.
1: அப்பா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா.
3: வனஜா, அம்மாவை நல்லா பாத்துக்கோ. அப்பா இல்லாத நேரம் அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க கூடாது.
2: சரிங்க
3: சரிங்க சரிங்கன்னு எதையாவது செஞ்சு தொலைக்காத.
2: அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன். நீங்க கவனமா போயிட்டு வாங்க.
3: வணஜா, டாடா. அம்மா பாய்.
2: அத்தை அத்தை, தண்ணி சுற்றுச்சு, குளிக்க வாங்க
1: அத்தை. நான் மெதுவா குளிச்சுக்கிறேன், நீ உன் வேலைய போய் பாருமா.
2: வெள்ளிக்கிழமை அதுவுமா குளிச்சு முழுகி இருந்தாதான் லட்சுமி குடி வருவான்னு நீங்க தானே அத்தை சொல்லுவீங்க.
1: சொன்ன சொன்ன, அதுக்காக அவசரப்பட்டு செய்யணுமா.
2: வாங்க, வந்து பலகையில உட்காருங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு
1: விடுறேன். சரி, போ இஷ்டம்.
2: மெதுவா மெதுவா மெதுவா உட்காருங்க, கண்ண நல்லா மூடிக்கங்க.
1: போதும் போதும் போதும், என்ன கண்ணுக்குள்ள வருது? ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்காய தேய்ச்சி விடுமா. தேய்ச்சி விடு,
2: கண்ணை நல்லா மூடிக்கங்க. தோ சீக்காய தேய்ச்சிடுறேன்.
1: ஐயோ ஐயோ, அம்மா கண்ணெல்லாம் எரியுது. ஏமா ஏமா, சீக்காய்க்கு பதிலா என்ன மிளகா தூளை போட்டு கலக்கிட்டியா? ஐயோ ஐயோ, அம்மா உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ அம்மா, ஏமா என்ன பொடி மாதிரி என்னம்மா செஞ்ச? ஐயோ, தாங்க முடியலையே.
2: சின்ன பிள்ளையாட்டம் அடம் பிடிக்காதீங்க அத்தை. தண்ணி ஊத்தனா சரியாயிடும்.
1: அப்புறம் சீக்கிரம் தண்ணி ஊத்து ஊத்து. ஐயோ எல்லாம் எரியுது. ஐயோ அம்மா அம்மா.
2: அத்தை தண்ணி ஊத்திடுற, இருங்க, கத்தாதீங்க. இதுக்கும் கத்தாதீங்க.
1: ஐயோ ஐயோ, கொதிச்சதே அப்படியே ஊத்துறியே. பாவி, நல்லா இருப்பியா? நாசமா போ, உடம்பெல்லாம் கொப்பிடிச்சு போச்சு. ஐயோ, கொப்பளம் வருது, எரியுது.
2: அச்சிச்சோ, என்ன அத்தை, நீங்க என்ன சின்ன பிள்ளையா? தண்ணி சூடா இருக்கு, கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து ஊத்துன்னு சொன்னா அப்படியே செய்ய போறேன். உடம்பு இப்படி புண்ணாக்குற வரைக்கும் வாய மூடிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்?
1: அடி போடி பாவி மவளே. கொதிச்சு கொதிச்சு தண்ணி ஊத்தி உடம்ப புண்ணாக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரியா பேசுற? ஏண்டி ஏண்டி, உனக்கு நான் என்ன கொடுமை செஞ்சேன்டி? ஐயோ ஏண்டி இப்படி எல்லாம் செய்யறே? தாங்க முடியல. ஐயோ,
2: நீங்க பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. அவர் வந்ததும் வராததுமா ஒண்ணுக்கு ரெண்டா கதை மூட்டி எங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தானே நீங்க இப்படி பண்றீங்க அத்தை? நான் அன்போடு தானே தண்ணி வச்சு உங்களுக்கு குளிக்க
1: வச்சேன். ஐயோ, என் முதுக பாரு, என் கைய பாரு, கொப்பளம் கொப்பளமா வீங்கி
2: என்ன
1: விட்டு கலந்து வச்சு என்ன சாக அடிச்சாலும் அடிச்சிருவடி பாவி, என்ன விடுடி. ஐயோ, நாவல்லமா நாவல்ல.
3: வெரி குட், வெரி குட், நல்லா இருக்கு வனஜா, நல்லா இருக்கு. பிரமாதம், நல்லாவே குடும்பம் நடத்துற.
2: நீங்களா? நீங்க நீங்க எப்போ வந்தீங்க?
3: எப்போ வந்தேன்னு கேக்குறியா, இல்ல இந்த நேரத்துல ஏன் வந்தீங்கன்னு கேக்குறியா?
2: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
3: அப்புறம் எப்படி சொல்றதா? உன் அம்மாவா இருந்தா இப்படிதான் தண்ணிய கொதிக்க வச்சு ஊத்துவியா? சொல்லு.
2: அத்தான், என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் அப்படிப்பட்டவ இல்ல.
3: அடிக்காத.
2: நான் அடிக்கல அத்தா, என் மேல தப்பா பழி போடாதீங்க.
3: அப்படியா? நீ என்ன செஞ்சன்னு உனக்கே நல்லா தெரியும். பொய் சொல்லி தப்பிக்க பார்க்காத. நீ இங்க வந்ததுல இருந்து என் அம்மா மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் பாசத்தோடும் பரிவோடும் நடப்பதை பார்த்து நானே பிரமிச்சிருக்கேன், சந்தோஷமா இருந்தேன். மாமியாரும் மருமகளும் இப்படித்தான் இருக்கணும், இதை எல்லாருக்கும் பெருமையா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ நேத்து ராத்திரி பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்ததுல இருந்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் ஆபீஸ் போற

0: எல்லாரும் சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து பார்த்தா
1: அத்தனையும் பாத்துட்டீங்களா?
0: ஆமா, எல்லாத்தையும் பாத்துட்டேன்.
1: கதவை தரம்மா.
2: யாரு மனுஜா? நீயா? மாப்பிள வரலையா?
1: இல்லம்மா.
2: ஐயோ, தனியா வந்த?
1: ஆமாம்மா, தனியா தான்மா வந்தேன்.
2: ஐயோ, என்னம்மா துணைக்கு யாரும் இல்லாம ராத்திரி முழுக்க பஸ்ல தனியா வந்த? எப்படி வந்த? மாப்பிள இல்லாம நீ மட்டும் தனியா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு நான் படிச்சு படிச்சு சொல்லி இருக்க? என்னம்மா, என்னம்மா நடந்தது? என்ன நடந்தது
3: அத்த? என்ன வந்தவங்கள வாசல்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி, நீங்க உள்ள வாங்க.
2: ஏய் மனுஜா, நில்லுடி நில்லுடி. சந்தோஷமா வந்தியா இல்ல சண்டை போட்டுக்கிட்டு வந்தியா? சொல்லுடி, என்னடி நடந்தது?
3: அவங்கள உள்ள வர விடுங்க. அண்ணி, நீங்க உள்ள வாங்க.
2: ஏய் மனுஜா,
3: வெள்ளிக்கிழமையும் முழுதுமா பொம்பளைங்க குளிச்சு முழுகி இருந்தாதான் லட்சுமி குடி வருவான்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க?
1: இது நான் பேசினதாச்சே, இவளுக்கு எப்படி தெரியும்? அங்க நடந்தது இந்த வீட்டுக்கு எப்படி வந்துச்சு?
3: அத்த பதட்டப்படாதீங்க, அவங்கள்ட்ட நம்ம பொறுமையா பேசி என்னன்னு கேட்டுக்கலாம். வந்து உட்காருங்க. தலையில எண்ணெய் தேய்க்கணும், சீயக்க தேய்க்கணும், சுடு தண்ணி ஊத்தணும், எவ்வளவு வேலை இருக்கு அத்த?
1: என்ன, எண்ணெய் வச்சு சீயக்கா தேய்ச்சு சுடு தண்ணி ஊத்தணுமா? புரியலையே, எல்லாமே அங்க நடந்த மாதிரியே இருக்கே.
3: அத்த மணியாகுது, வாங்க வந்து உட்காருங்க அத்த.
2: அம்மா மாலினி, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலம்மா என் பொண்ணுக்கு. சரி, உன் இஷ்டம் போலயே, முதல்ல எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடு.
1: அம்மா அம்மா உட்காராதீங்க, நில்லுங்க. ஏ மாலினி, சுடு தண்ணி எங்க வச்சிருக்க?
3: அதோ பாத்ரூம்ல அண்டாவில கலந்து வச்சிருக்கான். நீ
1: அண்டாவிலையா? இரு, நான் தண்ணிய தொட்டு பாக்குற. வெந்நீர் இதமா தான் இருக்கு, பரவாயில்லையே. சீயக்கா தூள காட்டு பாப்போம்.
3: சீயக்கா தூளா? அதோ டப்பால தான் கரைச்சு வச்சிருக்க நீ.
1: சீயக்கா தூளையும் ஒழுங்காதான் கரைச்சு வச்சிருக்கா. சரி சரி, எல்லாம் சரியாதான் இருக்கு, உன் வேலைய பாரு.
3: அண்ணி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க?
1: ஏன் ஏன் இப்படி கேக்குற?
3: ஒண்ணும் இல்ல, சுடு தண்ணிய தொட்டு சுடு தண்ணியான்னு பாக்குறீங்க, சீயக்கா தூளை தொட்டு சீக்கா தூள் தானு பாக்குறீங்க. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா என்ன?
1: ஏன் ஏன் என்ன பார்த்து அப்படி கேட்ட? ஏன், உடம்பு நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்.
3: சரிங்க அண்ணி.
2: ஏய் வனஜா, இந்த வாடி. என்னடி நடந்தது?
1: எல்லாம் நீ சொன்ன ஐடியா படி தான் செஞ்சேன். எனக்கு பிடிக்கலதான், ஆனா நீ சொன்னியேன்னு செஞ்சு செம்மையா மாட்டிக்கிட்டேன். அதான் சொல்லாம கொல்லாம ஓடி
2: வந்துட்டேன். என் வயத்துல நெருப்ப அள்ளி கொட்டிட்டே. நான் அப்ப சொன்னடி, இப்ப நான் அப்படிப்பட்டவ கிடையாதுடி. என் மருமக மாலினி என் மனச மாத்திட்டடி. ஐயோ, இப்ப நான் மருமக மெச்சன மாமியாருடி மாமியாருடி. நல்லா இருக்கிற என் குடும்பத்துல நீ குழப்பம் பண்ணிட்டு போயிடாதடி தாயி. ஐயோ, நான் என்னடி செய்வேன்?
3: அத்த அத்த, குளிக்க வாங்க. நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் நானும் குளிச்சிட்டு உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு ஆபீஸ்க்கு புறப்படணும்.
1: ஆபீஸ்க்கா?
3: ஆமா. நீ உங்களுக்கு தெரியாதா, உங்க தம்பிய கம்பெனில இருந்தே நீக்கிட்டாங்க. அவருக்கு இப்போ வேலை இல்ல, ஆனா அதே கம்பெனில எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. படிப்பு இருந்தா எப்படியும் வாழலாம் இல்ல.

0: இல்லையா நீ?
1: ஆமா ஆமா அம்மா, நான் உடனே கிளம்புறேன்.
2: என்னம்மா? அம்மா வணஜா புறப்படுறியா? ஏம்மா என்னமோ திடீர்னு வந்த, உடனே புறப்படணும்னு சொல்ற, என்னம்மா?
1: ஓம் புத்திய ஓம் மருமக மாத்திட்டா, ஏன் புத்திய நாதன மாத்திக்கணும்.
2: ஓ உண்மைதான் வனஜா, நீயும் மாலினி மாதிரி படிச்சிருந்தா புத்திசாலியா பொறுமைசாலியா நல்ல குடும்பம் நடத்தியிருப்பம்மா. ஐயோ ஐயோ, படிச்சதா நடிக்க ஆரம்பிச்சா இந்த வாழ்க்கை இப்படிதான் தசை மாறி போயிடும்.
1: அதை இப்போதாமா நான் உணர்றேன். டென்த்து படிச்ச என்ன டிகிரி படிச்சவ போல நடிக்க சொன்னீங்க. நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளுக்கோ என்னைக்கு நான் மாட்ட போறனோ எனக்கே தெரியல.
2: அம்மா வணஜா, இந்த குடும்பத்தை விட்டுடக்கூடாதுன்னு தான் பொய் சொல்லி நானும் அப்பாவும் உன்னை இப்படி நடிக்க வச்சோம்மா. கிடைச்ச வாழ்க்கையை விட்டுடாதம்மா. அம்மா படிப்பு விஷயமா நீ தப்பு பண்ணாலும் ஒரு நல்ல மருமகளா நீ வாழ்ந்து காட்டினாலே போதும்மா. மற்றெல்லாம் மறைஞ்சிடுண்டி அம்மா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்.
1: உண்மைதாம்மா, உன் மருமக உன் மேல பாசமா இருக்காங்க, பணிவா நடந்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. உன் பேச்சை கேட்டு என் மாமியார ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். சீயக்காக்கு பதிலா மிளகாத்தூளை கலந்து கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி ஊத்திட்டேன். கத்தி கதறி கண்ணீர் விட்டு துடியா துடிச்சிட்டாங்க. இந்த கொடுமைய வேற அவரு நேர்ல பாத்துட்டாருமா. அதனாலதான் நான் சொல்லாம கொல்லாம
2: ஓடியான்ட்டேன். கொடுமைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். மருமக கொடுமை, அதுவும் என் பொண்ணு மூலமா ஏற்பட்டது நினைச்சு பண்றேன். எனக்கு வந்த மருமக எனக்கு இப்படி செஞ்சிருந்தா நீ சும்மா விடுவியாடி. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வணஜா. நீ உடனே புறப்பட்டு போயிடுமா, போயிடு.
1: அம்மா
2: புறப்படியா, கழுத்தை புடிச்சு வேலையை தள்ளட்டுமா.
3: நீங்க ஒண்ணு தள்ள வேண்டாம், என் மனைவிய நானே கூட்டிட்டு போறேன்.
4: மாப்பிள்ள நீங்களா?
3: ஆமா அத்தை, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தை படிப்பு விஷயத்துல பொய் சொல்ல வச்சதும் நீங்க தான், வக்கர புத்திய உருவாக்கினதும் நீங்க தான். அத்தை தான் அதிகமா படிக்கலங்கிறது வனஜாவோட மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையா மாறி இருக்குது. அதுக்கு தூபம் போடுற மாதிரி நீங்க இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. தன்னுடைய படிப்பு விஷயத்தை மறைக்கத்தான் அவ கொடூரமான கொடுமைகளை செய்ய துணிஞ்சிட்டா. இனிமே அவளுக்கு புத்தி சொல்றத நிறுத்துங்க அத்தை. வனஜா புறப்படு, எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம்.
2: மாப்பிள மாப்பிள, எங்க தப்ப நாங்க உணர்ந்துட்டோம் மாப்பிள, எங்களை மன்னிச்சிருக்க மாப்பிள.
3: உங்க வீட்டு மருமக உங்களுக்கு இனிய மருமகளா இருக்கும்போது எங்க வீட்டு மருமக எங்களுக்கு இனிய மருமகளா இருக்கணும்ல. வனஜா படிப்பு ஒரு குவாலிஃபிகேஷன் தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில நாம நல்லவங்களா மனிதாபிமானத்தோடு எல்லார்கிட்டையும் அன்பையும் ஆதரவையும் கொடுக்கறவங்களா இருக்கணும்.
1: என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழ்வேன்.
3: அம்மாவும் உன்னை மன்னிச்சிட்டாங்க, அவங்க சொல்லித்தான் உன்னை கூப்பிட்டு போக வந்தேன். வாவனஜா கிளம்பலாம்.
2: கோயில் மணியே அடிக்குது. மாப்பிள என்னையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருவீங்கல்ல.
3: சரி அத்தை, நாங்க போயிட்டு வரோம்.
1: அம்மா நான் போயிட்டு வரேம்மா.
2: போயிட்டு வாம்மா என் செல்லம்.
3: சரிங்க அத்தை, இனிமே அவ உங்க மக இல்ல, இனிமே அவ எங்க அம்மாவுக்கு ஏத்த எங்க வீட்டு மருமக.
5: நாடகமலரில் நேர்கள் இதுவரை கேட்டது எங்க வீட்டு மருமகள் நாடகம். எழுத்தாக்கம் நெல்லை ராஜன் என்கிற ஆர் மாரியப்பன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் மாப்பிள்ளை ராஜாவாக ஏ கந்தன் ஆறுமுகம், ராஜாவின் தந்தை சத்தியமூர்த்தியாக வி எஸ் பாலதண்டாயுதம், ராஜாவின் தாயா சாரதாம்பாளாக கே எஸ் தில்லைராணி, ராஜாவின் மனைவி வனஜாவாக கே ஜாஸ்மின், ராஜாவின் மாமனார் கணபதியாக பி செல்வநாதன், ராஜாவின் மாமியார்

கல்யாணியாக ஆர் விஜயலட்சுமி, மருமகள் மாலினியாக எம் அன்பரசி ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி டி பத்மபிரியா, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது ஒலிப்பது திரைகானம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அண்ணனுக்கு ஜெய படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்வி பாலசுப்ரமணியம், சித்ரா.

அண்ணனுக்கு ஜெ படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடலை தொடர்ந்து மனோ குழுவினர் பாடியுள்ள பாடல் படம் இதயத்தை திருடாதே.

அரங்கிசையில் அடுத்து கமலாப்த குல என தொடங்கும் தியாகராஜர் கிருதி பிருந்தாவன சாரங்க ராகம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் மாலதி கிருஷ்ணமணி அவர்கள் வாசித்துள்ள வீண இசையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடர்ந்து மரகதவல்லி என தொடங்கும் தீஷுதர் குருதி, காம்போதி ராகம், ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10:48. நேர்களை நீ கேட்கலாம் திரை இசை.
1: விவசாயத்தை கவனிக்க உண்மையா

டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் இணைந்த குரல்களில் படகோட்டி திரைப்படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. நேயர்களே, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.